சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கானம் நிகழ்ச்சி. இது இன்று தான் இந்த தலைப்பை வைத்தேன். நேரம் இருந்தால் இனிமேல் ஒரு நிகழ்ச்சியாகவே கொடுக்கிறேன். அன்பு உறவுகளே, வாட்ஸ்அப்பில் இணைந்திருக்காங்க அகில சகோதரி. நேற்று பாடலே கேட்கவில்லை, இருந்தாலும் அந்த பதிவை பார்த்துட்டு ஒளிபரப்பு செய்த சகோதரிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி சகோதரி. நேரம் கடந்து விட்டு தான் அதனால் உறங்கி விட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. அன்பான இனிய காலை வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். மல்லிகை மாலைக்கட்டி இசைஞானியின் குரலில் இனிமையான பாடலை முல்லை தோட்டத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் சகோதரி. வேலூர் அன்பு பிரேமா அவர்களுக்காக ஒரு பாடல், பரிசு பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது வருகிறது. வேலூர் அன்பு பிரேமா அவர்களுக்கு பரிசு பாடலாக. இப்போது நேரம் 7:26:18.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வானொலியில் இசை கானம் என்ற தலைப்பு வைத்திருக்கிறேன். முடிந்தால் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் காலையில் வழங்குகிறேன் அன்பு உறவுகளே. அந்த வகையில் ஒலித்த பாடல் கடைக்கண் பார்வை என்ற படத்தில் இசையின் மழையிலே ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்காங்க. வேலூர் அன்பு பிரேம் அவர்களுக்கு பரிசு பாடல் வழங்கியதற்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. அதோ வானிலே நிலா ஊர்வலம், சூரிய ஒளியில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் நிலவு பாடலை கேட்டு ரசிக்கிறோம். எங்களுக்கு பரிசு பாடல் வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அன்பு பிரேமா அவர்கள். மிக்க நன்றி. தேன்மொழி சகோதரி, இசையின் மழையிலே உந்தன் இதயம் நனையவே இசையில் மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. இணைந்திருங்கள் சகோதரி. வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் இசை கானம் நிகழ்ச்சியில் இசையின் மழையிலே பாடலை வழங்கி மகிழ்வித்து கொண்டிருக்கும் இசை மணி, புது புது பேர் வைக்கிறார் எனக்கு, இசைமணி கவிமணி வீரமணி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அன்பு பிரேமா. மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் பரிசு பாடலாக தேன்மொழி சகோதரிக்காக ஒரு பாடல் இது வருகிறது. அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 7:36:19 இதோ அந்த பாடல் வருகிறது. அவருக்காக நான் பரிசு பாடல் தேன்மொழி சகோதரிக்கு
1: நல்ல

7.1 இசைத்தரத்தில் சபரி இணையதள வானொலியில் ஒலித்து கொண்டிருக்கிறது பாடல்கள். அந்த வகையில் ஒலித்த பாடல் சர்க்கரை தேவன் என்ற படத்தில் இளையராஜா இசையமைத்து பாடிய ஒரு அருமையான பாடலை தேன்மொழி சகோதரிக்காக பரிசு பாடலாக வழங்கினேன். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. இளையராஜா காட்சி படம் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. தேன்மொழி சகோதரி, அருமையான பக்தி பாடல் சர்க்கரை தேவன் திரைப்படத்தில் இளையராஜா குரலில் பாடிய பாடல் அருமை. எனக்கு பரிசு பாடல் வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள் சகோதரி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், நல்ல வெள்ளிக்கிழமையில் அம்மன் உன் பாடல் கேட்டேன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள் சார். வேலூர் அன்பு பிரேமா, வெள்ளிக்கிழமையிலே அம்மன் உன் வாசலிலே இந்த பாடல் வரியை கொடுத்து சொல்லியிருக்காரு. இசை ஞானி குரலில் அழகான பாடல், அற்புதமான பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காக ஒரு பாடல் அவருக்காக. ஆனால் ரொம்ப இயக்குனர் வந்து அனைவருக்கும் பாசமானவர். ஆனால் அந்த பாசத்தை வெளிக்காட்டினால் எப்படி இருக்கும்? இதோ அந்த பாடல் அவருக்காக ஒரு பரிசு பாடல் தருகிறேன். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 7:43.

ஒலித்த பாடல் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்திலிருந்து விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் வந்து சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காக தான் இந்த பாடலை ஒலிபரப்பினேன். நான் அவர் பாடலை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் பதிவு இல்லை. மிக்க நன்றி. தேன்மொழி சகோதரி அருமையான பாசமுள்ள பாண்டியர் காலையிலேயே அட்டகாசமான பாடல் சிறப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. காட்சி படம் கொடுத்துருக்காங்க எஸ்பிபி ஐயா, சரத்குமார் இது கொடுத்துருக்காங்க. நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. பாசமுள்ள பாண்டியர் சபரி வானொலி கேப்டன் அவர்களுக்காக கேப்டன் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. அடுத்து வந்து மறைமுகமாக பார்த்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தளத்தை பார்க்குறாங்க, ஆனால் தளத்தில் பதிவிடலை. ஆர்ஜே அனுசியா சகோதரி, அறிவழகன் சகோ, சாவக்காட்டுப்பாளையம் ரமேஷ் இவர்களுக்காக ஒரு பாடல் இதோ வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

இசை காணும் நிகழ்ச்சியில் என்னோடு பாட்டு பாடுங்கள் என்று பாடலை போட்ட உடனே வந்து விட்டாங்க. சாவக்காட்டு பாளையம் ரமேஷ் அவர்கள் இணைந்து விட்டார் பாடலை கேட்டுவிட்டு. நன்றி சகோ. தேன்மொழி சகோதரி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அகிலா சகோதரி வந்து அழகான பாடல் பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு இல்லை சகோதரி, இது எனது விருப்பத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கூடிய விரைவில் இசை கானம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். தேன்மொழி சகோதரி எஸ்பிபி ஐயா காட்சிப்படுத்த போட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. சாவக்காட்டு பாளையம் என்னோடு பாட்டு பாடுங்கள், இசைத்தரம் மிக மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பாடலும் அப்படி தான் ஒளிபரப்பாகும் சகோ. கேப்டன் ரசித்தேன், மகிழ்ச்சி, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். இன்னும் வந்து ஆர்ஜே அனுசியா சகோதரி வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் பதிவும் பார்க்குறாங்க, தளத்திற்கு வரவில்லை. காமக்கூர் சரவணனும் வந்து நிகழ்ச்சியில் பதிவுகள்லாம் பார்த்துட்டு கேட்டிருக்காரு. பாபு சகோவும் கேட்டிருக்காரு. அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த பாடல் அகிலா சகோதரிக்கு தான் பரிசு பாடலாக வருகிறது. அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் அவருக்கான பாடல் இதோ.

ஒழித்த பாடல் அகிலா சகோதரிக்காக பரிசு பாடலாக ஒழித்து சென்றது. பாபு அவர்கள் பதிவு கொடுத்துருக்காரு. அவர் எந்த ஊரும் தெரியல, ஊர் பெயர் வந்து பதிவிடுங்கள் சகோ, ஏன்னா உங்களுடைய பெயரை நான் பதிவிறக்கம் செய்யவில்லை, அதனால் பாபு என்ற பெயர் மட்டும்தான் நீங்கள் பதிவு போட்டிருக்கீங்க. அதில் சாவக்காட்டுப்பாளையம் ரமேஷ் அவர்கள் பதிவு, இளமை நாட்டிய சாலை கேட்க இனிமை சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி சகோ. உறவுகள் வந்து இனிமேல் சபரி இணையதள வானொலியில் திருமண நாள் பிறந்த நாள் விளம்பரம், அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விளம்பரங்கள் அனைத்தும் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் விளம்பரம் கேட்டு மகிழலாம் சபரி இணையதள வானொலியில். அதனால் வந்து நீங்கள் ஒரு நீங்கள் விளம்பரம் கொடுங்க, எல்லா நிகழ்ச்சியிலையும் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். அதாவது ஒரு நிகழ்ச்சியில் அது மட்டும்தான் அங்கே ஒளிபரப்பு, மற்ற நிகழ்ச்சிகளில் காசு அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியிலையும் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே சமம். எல்லோரும் இயக்குனர் சொன்ன மாதிரி, சபரி இணையதள வானொலி சொன்ன மாதிரி, இதில் நான் மட்டும் இயக்குனர் இல்லை, எல்லோரும் இயக்குனர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் விளம்பரம் கொடுத்தால் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, பிறந்த நாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உறவு முறைகள் இருந்தாலும், அவர்கள் பிள்ளைகள் இல்லை மற்றவங்கள யார் இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுங்க தளத்தை. நான் அதாவது சபரி வானொலியில் உங்களுக்கு 3 மணி நேரம் அந்த பிறந்த நாளை பற்றி பாடல்களையும் பதிவுகளையும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். அதே போன்று திருமண நாள் இதற்கும் அதே போன்று தான், 3 மணி நேரம் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ணிடுறோம், அந்த வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஒரு வானொலிக்காக ஒரு சின்ன ஒரு உதவியாக ஒரு 200 ரூபாய் கொடுக்க முடியாது. அதை கொடுத்துட்டு அந்த சந்தோஷமாக அந்த திருமண நாளை பிறந்த நாள் வந்து நல்லா ஒரு ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாமே. எத்தனை உறவுகள், முகம் பார்க்காத உறவுகள் நம்ம மேலே பாசத்தை காமிக்கிறாங்க, அந்த அதை காதல் கேட்கும்போது அந்த ஒரு ஆனந்தமே போதும் இல்லையா நமக்கு. அதனால் வந்து இனிமேல் பிறந்த நாள் திருமண நாள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டுமென்றால் சபரி இணையதள வானொலியை தொடர்பு கொள்ளலாம். நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 8 2 7 0 3 3 0 4 9 1 இந்த நம்பர், 9 9 4 4 0 0 6 9 4 0 இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் தெளிவாக. அதற்கு பதில் சொல்ல இயக்குனர் அவர்கள் கண்டிப்பாக காத்திருப்பார். இப்போ நிகழ்ச்சி கேட்டிருக்காரா என்னன்னு தெரியல. நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்துவிட்டு அடுத்து நேர்களுடைய இணைஞ்சிருக்கும் நேர்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன்.

ஒலித்த பாடல், ஒரு அருமையான பாடல், பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி சபரி வானொலியின் நல்ல அறிவிப்பாளர்களை சபரி சொந்தங்கள் வரவேற்கிறது. ஒரு கை தட்டினால் ஓசை வராது, சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து தட்டினால்தான் அருமையான ஓசை வரும். இந்த அறிவிப்பை நான் மனதார வரவேற்கிறேன். நன்றி நன்றி. மென்மேலும் சபரி வானொலி முன்னேற சபரி சொந்தங்கள் படிக்கட்டுகளாக இருக்க வேண்டும், இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. ரொம்ப நன்றி சகோதரி. ஏன்னா நீங்கள் வந்து முதன் முதல்ல உங்கள் பேரப்பிள்ளைன்னு நினைக்கிறேன், ஆமாம், மகதீஸ்வரன் பேரப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் முதல்ல வந்து சபரி இணையதள வானொலிக்கு ஒரு அனுசரணை, சிறு அனுசரணை வந்து நீங்கள் 200 ரூபா கொடுத்துருக்கீங்க, ஜிபே பண்ணியிருக்கீங்க நேற்று. கண்டிப்பாக சபரி இணையதள வானொலி முதல் முறையாக பிறந்த நாள் பேரனுக்காக 200 ரூபா நீங்கள் அமைச்சிருக்கீங்க. அது என்கிட்ட இயக்குனர் வந்து சொன்னார். அதே காசு எனக்கு அமைச்சிருக்காரு அவர். ஏன்னா என்னுடைய மகள் வந்து நதியாவுக்கு 17 வயது, நேற்று 17வது பிறந்தநாள் நேற்று தான் தொடங்கியது. அதனால் ஒரு 5:40 வந்து அமைச்சிருக்காரு. நான் பார்க்கவே இல்லை. நைட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு 11:20 நான் கால் பண்ணேன் அவருக்கு. அப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு ஜிபே பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இல்லை என்ன சார் அப்படின்னா அவர் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்னன்னு கேட்ட பிறகு அப்புறம் சொல்கிறார், பாப்பாவுக்கு எதனா வாங்கி கொடுங்க. அதாவது அந்த மனசு வேணும் இல்லையா. அப்போ நீங்கள் அமிச்ச காசை நான் எனக்கு அமிச்சிருக்கா, நான் திரும்ப அனுப்புறதுக்கு எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. நான் வேண்டாம் தான் சொன்னேன். இப்போ நான் திருப்பி அனுப்பினால் அது வந்து ஒரு பிறந்த நாளுக்காக ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்கன்னு ஒரு அன்பாக கொடுக்கறது. அதை திருப்பி அனுப்பினால் அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது. ஒருத்தர் அன்பாக கொடுக்குறாங்கன்னா அதை திருப்பி யாருமே தயவு செய்து கொடுக்காதீங்க. அது அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் இரட்டிப்பாக கூட செய்யலாம், அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் திருப்பி எப்போவுமே கொடுக்கக்கூடாது, அது தவறான விஷயம். வார்த்தையால் சொன்னால் கூட அவங்க மனசு வந்து காயப்படும். அதனால் நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த மாதிரி இப்போ சகோதரி வந்து நீங்கள் ஒரு முதன்முறையாக பிறந்த நாளுக்காக சபரி வானொலிக்கு அனுசரணை கொடுத்துருக்கீங்க. அதுபோல் நேயர்களும் அவர்கள் சார்ந்த உறவுகள் இருந்தாலும் நீங்கள் திருமண நாள் பிறந்த நாள் கண்டிப்பாக கொடுங்க. ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு சின்ன உதவியாக இருக்கும். வானொலிக்காக நம்ம ஆண்டவியாக கொண்டாடணும்னா ஒரு சின்ன செலவுக்காக பயன்படும் இல்லையா. அதனால் என்னுடைய கருத்து. நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் கேட்குறாங்க நேயர்கள் வந்து பாடல் கேட்குறாங்க, ஆனால் பதிவு கொடுக்கல, நான் சொல்கிற தகவலுக்கும் பதில் வரல. இந்த பதிவுகளை வந்து பார்க்குற ஆளுங்க யார் யாருன்னா, பார்க்குற நேயர்கள் பாபு அவர்கள், அகிலா ஸ்ரீதர், அன்பு பிரேமா, காமக்கூர் சரவணன், சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன், அறிவழகன், சாவக்காட்டுப்பாளையம், சிங்க சிவராமன், தேன்மொழி, ஜெகதீசன் இவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சியை. ஆனால் பதிவு ஒருத்தர் ரெண்டு பேரில் ஏதாச்சும் வேலையாக இருக்கலாம். அதனால் இந்த நேற்று கூட ஜெகதீஷ் ஐயா வந்து, அதாவது பிறந்த நாள் 2 குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவல்லாம் சொன்னார். நல்ல ஒரு அறிவுபூர்வமான, அவருக்கு கண்டிப்பாக நேற்றே நன்றி சொன்னேன். நல்ல ஒரு பேச்சாற்றல் உள்ளவர், அருமையாக பேசினார், நன்றிகள். அதாவது ஒரு கூண்டுக்குள்ளே வந்து ஒரு 10 கிளி இருக்குதுங்கன்னு வச்சிங்களேன், அதில் 1 கிளி பறந்து போனால் எப்படி இருக்குன்னு இந்த பாடலை கேளுங்க, கண்டிப்பாக புரியும்.

ஒரு கூட்டு கிளியாக அந்த பாடல் வரியில் என்ன ஒரு அழகான வரிகள். கற்பனை கவிஞர் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பாடலை எழுதியிருக்காரு. அதாவது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துவிட்டு அதில் ஒருவர் காணாமல் போனால் எப்படி இருக்குமோ அது போன்று உணர்வு பூர்வமாக ரசித்து இந்த பாடலை எழுதியிருக்காரு. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இசை காணும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 8:15. நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி நல்ல மனம் வாழ்க, நமது இயக்குனர் அவர்கள் அவர் குடும்பம் மென்மேலும் வாழ்க வளமும் வளமுடன் கொடுத்துருக்காங்க பதிவு. நன்றி சகோதரி. சாவகட்டுப்பாளையம் ரமேஷ் அவர்கள் நேரமில்லை பதிவு போட அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்டிப்பாக வேலை இருக்கும் காலையில். பாடல் கேட்டுக்கொண்டே நெசவு செய்கிறேன், ஒரு கூட்டுக்கிளி பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பணியை தொடருங்கள். ஏன்னா பதிவு இல்லைனாலும் பரவாயில்ல, பாடல் கேட்டாலே அதுவே ஒரு மகிழ்ச்சி தானே. ஏன்னா யார் கேட்குறாங்கன்றது தெரியல, ஒரு பதிவு கொடுத்துட்டா தெரிஞ்சிக்கலாம். மற்றபடியாக அதுக்கப்புறம் பதிவு கொடுக்கலனாலும் பரவாயில்லை. ஆனால் இதில் வந்து ஒரு நேயர் வந்து, நான் வந்து அன்பாக கேட்குறேன், அந்த அன்புக்கு அர்த்தமே தெரியாமல் எனக்கு பதிலே சொல்லலை, அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு, அதை நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. நான் வந்து நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு உண்மையாக வந்து சொல்லணும் இல்லையா, அதுதானே ஒரு மனிதாபிமானம். அந்த மனிதாபிமான அடிப்படையில் 3 முறை கேள்வி கேட்டிருக்கேன் அந்த நேரத்தில், அதுக்கு பதில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன், இது என்ன, அது எப்படிலாம், எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. அதாவது அன்பாக கேட்குறோம், அந்த அன்புக்கு அர்த்தமே தெரியாமல் மனசுக்குள்ளே இருந்தால் அது எப்படின்னு எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு, ஏன் அந்த மாதிரி அப்படின்னு. நன்றிகள். அடுத்த பாடலை தொடர்ந்து சபரி இணையதள வானொலியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கலாம். அடுத்த பாடலாக என்னுடைய விருப்பத்தில் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல், ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அதாவது தளத்தில் யாரும் பதிவு கொடுக்கல. இப்போது கடல் இருக்கிறது, அந்த கடல் அலையை தூரமாக நின்று பார்க்கும்போது ஒருவனுக்கு தெளிவாக தெரிகிறது அந்த அலை, ஒருவனுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அவன் காத்திருந்தும் அந்த அலை அவனுக்கு தெரியுது, மறுபடியும் தெரியுது அவனுக்கு அந்த அலை. அது எப்படி தெரியுதுன்னா, அவனுக்கு பின்னாடி மேலே ஹைட்டில் இருக்கிறான், உயரத்தில் கீழே ரொம்ப தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஆசை அந்த அலையை வந்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஆனால் அவனால் பார்க்கவே முடியல, ரொம்ப நேரம் பார்க்க முடியல. மேலே இருக்கிறவன் மட்டும், ஏன்னா அவனுக்கு நல்ல கடல் ஃபுல்லாக தெரியுது, அந்த தரை மட்டத்திலிருந்து அந்த தண்ணீர் எவ்வளோ தூரம் இருக்குதோ அது வரைக்கும் நல்லாவே தெரியுது. அந்த அலையை வந்து நல்லா கண்டு ஜாலியாக ரசிக்கிறான், இவனால் ரசிக்க முடியல. அந்த கடலுக்கு சென்றதுனால எதையுமே பார்க்க முடியல, ஆனால் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அந்த அலையை பார்க்க முடியலன்னு. அதுக்கப்புறம் அந்த அலை வந்து மேலே ரொம்ப உயரமாக எழும்பும்போது அவனுக்கு தெரியுது, அப்போ அவனும் ரசிக்கிறான் என்பது தான் அங்கே ஒரு உணர்வு. அந்த உணர்வு பாடல் மூலமாக தெரிவிக்கிறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியில் இசை கானம் என்ற தலைப்பில் இன்று முதல் இசை கானம் என்ற தலைப்பு இன்று முதல். ஆனால் இதற்கு தொடர்ச்சியாக என்னால் நிகழ்ச்சி கொடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னால் முடிந்தளவு நிகழ்ச்சி கொடுக்க முயற்சி பண்ணுகிறேன். ஒலித்த பாடல் ஒரு அழகான பாடல், சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். அதாவது ஒரு காதலனும் காதலியும் இரண்டு பேரும் வந்து ரொம்ப நாள் காதலிச்சுக்கிறாங்க, திருமணம் ஆயிடுது. ஆனால் அந்த காலையில் கல்யாணம், மாலையில் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் இந்த பாடல் வரியில் என்ன சொல்கிறாங்க அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:31 நிமிடம் 43 வினாடிகளில் இந்த பாடலை கேளுங்கள்.

இசை காணும் நிகழ்ச்சியில் கல்யாணம் மாலை கொண்டாடும் பெண்ணே ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? 8:36 அந்த பாடல் ஒலித்து சென்றது. அடுத்து வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருக்காங்க. சாவக்காட்டுப்பாளையம் ரமேஷ் பாடல் ஏற்கனவே இதற்கு முன்னதாக ஒலித்த பாடலுக்கு சூப்பர்னு சொல்லியிருக்காரு. இசை தரம் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, எனக்கு இன்னும் எடுக்கவில்லை வானொலின்னு சொல்கிறாங்க சகோதரி. நேற்று பாடல் கேட்டிருந்தாங்க, அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன், நிகழ்ச்சியில் இணைவாங்கன்னு சொல்லிவிட்டு வரவே இல்லை. இருந்தாலும் அந்த பாடல் ஒலிபரப்பு செய்தேன் சகோதரி. இருந்தாலும் நீங்கள் அந்த பாடல் வேண்டுமென்றால் நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிங்கன்னா அந்த பாடல் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒலிபரப்பு செய்வேன். ஆர்ஜே அனுசியா சகோதரி, வேலை காரணமாக இப்போ இதுதான் நம் வானொலியில் இணைந்தோம். அதாவது நம் வானொலின்னு அங்கே அந்த ஒரே ஒரு அந்த ரெண்டு எழுத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. அதாவது எல்லாருடைய வானொலி நம் வானொலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சகோதரி, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, கல்யாண் கால் மணி நேரம், ஓ கால் மணி நேரம் சிவபெருமானை வணங்கிவிட்டு வருகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறார் சிவபெருமான், நன்றி. சிவன் பாடல்களை போட்டுத்தான் கேட்பேன், சபரி வானொலி பாடலை ஆப் பண்ண மனசு இல்லை. அருமையான பாடல்கள், இளையராஜா பாடல் சிறப்பு நன்றின்னு கொடுத்துருக்கீங்க தகவல். நீங்கள் இறைவனை வழிபட்டு விட்டு பாடல் எப்போது வேண்டுமானால் கேட்கலாம். இறைவனை வழிபட்டு விட்டு அப்புறம் பாடலை கேளுங்கள் சகோதரி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு. நானும் பாடலை கேட்டுக்கொண்டே வண்டியில் பயணம் செய்கிறேன் சொல்லியிருக்காரு. வண்டியில் பாடல் கேட்கலாம் சார், தப்பு இல்லை, நீங்கள் பத்திரமாக செல்லவும். ஏனென்றால் பாடல் கவனத்தை வேறு திசைக்கு திருப்பிவிடும், அதனால் வந்து பாடல் அப்புறம் கூட கேட்டுக்கலாம். நீங்கள் சென்ற பிறகு வானொலியை கேளுங்கள் ஐயா, நன்றி. ஆர்ஜி அனுசியா சகோதரி, ஆஹா அருமையான பாடல், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்த பாடல், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வானொலியில் இணையும் போது இந்த பாடல் வளம் வருவதை என்பதை வரும் என்பதை சூப்பர் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. வானொலி இயக்குனர் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சாவக்காட்டுப்பாளையம், அதாவது இப்படி ஒரு பாடலா அப்படின்ற மாதிரி ஒரு படம், காட்சி படம். நன்றி சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பதிவு. கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெகதீசன் ஐயா வந்து சூப்பரான பாடல் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே அனுசியா சகோதரி, எப்படிப்பட்ட வரிகள்! கண்டிப்பாக சகோதரி, அந்த பாடல் வரிகள்லாம் அருமையான வரிகள், காலத்தால் அழியாத அந்த பாடல், இடைக்கால பாடல்கள்லாம் எப்பவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த பாடல் வரிக்கு ஏற்றாற்போல் இசைத்தரத்தை கரெக்டாக கொண்டு வர வேண்டும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இசை குவாலிட்டியே வந்து சிறப்பாக தான் அதை

ஒலித்த ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். வாட்ஸ்அப் தளத்தில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள், சாவக்காட்டு பாளையம், சாரி அந்த பதிவு படிச்சாச்சு, ஆர்ஜே விஜய் சகோதரி இணைஞ்சு என் பாடல் தாருங்கள் ஆர்ஜே அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல். ஆர்ஜே விஜய் சகோதரி, ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் அருமை, வசந்தமே அருகில் வா பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. சாவக்காட்டு பாளையம் ரமேஷ் அவர்கள் நைஸ் சாங்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகள்.

ஏன்னா இந்த காற்று அடிக்கிறது எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நேற்று கூட சகோதரி தேன்மை சகோதரி கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஏன்னா எனக்கே தெரியாது, நான் லைவாக கொடுத்துட்டு இருக்கும்போது காற்று வராமல் இருக்கிற இடத்துல தான் நான் கொடுத்தேன், ஆனால் அப்படி இருந்தால் அந்த சத்தம் அதிகமாக வந்திருக்கும் போல் பதிவில் கொடுத்தாங்க. அதனால் சரி ஒரு மறைவான இடத்துல வந்து இங்கே மேலே மாடி மேலே இருக்கேன், அப்போவும் காற்று அதிகமாக தான் வருது, இங்கே காற்று அதிகமாக வீசுறதுனால சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த காற்றுக்காகவே இன்று காற்று பாடல் பதிவிடலாம். இரவின் மடியில் ஈரணி விழிகள் நிகழ்ச்சிக்கு வந்து காற்று என்ற தலைப்பில் வந்து பாடல் பதிவிடுங்கள் அன்பு உறவுகளே. நேற்று சகோதரி வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, ஆனால் அவங்களால அந்த பாடலை கேட்க முடியல. இப்போது அந்த பாடல் ஒலிக்கிறது. காதல் ரோஜாவே என்ற படத்திலிருந்து தான் அந்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் இப்போது இளையராஜா இசையில் ரொம்ப அழகான பாடல், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஆர்ஜே விஜி சகோதரி விரும்பி கேட்ட பாடல் நேற்று இரவு 10 மணி நிகழ்ச்சியில், இதோ இந்த பாடல் இப்போது ஒலிக்கிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இசை கானம் நிகழ்ச்சி. இது எனது விருப்பமாக பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக நேயர்கள் விருப்பமாக பாடல் இசை கானம் நிகழ்ச்சி உங்களுக்காக நான் வழங்க வருவேன் கண்டிப்பாக. அந்த வகையில் ஒலித்த பாடல் காதல் ரோஜாவே என்ற படத்தில் ஒரு அழகான பாடல், தொட்டு தொட்டு பல்லாக்கு ஆடுது. அந்த பாடல் வரியில் வந்து நம்ம கேட்டு ரசித்தோம். ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் அன்பான உறவுகள் தேன்மொழி சகோதரி விஜய் சகோதரிக்கு இரவும் அந்த பாடலை கேட்டும் இப்போதும் நீங்கள் விரும்பிய பாடலை கேட்கிறோம் அப்படின்னு அருமையான பாடல் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஆர்ஜே விஜய் சகோதரி. எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய மனைவி பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் சகோதரி, தனியாக பிரித்து பதிவு போட வேண்டாம். தேன்மொழி சகோதரி விஜய் அண்ணி அங்கு இப்பொழுது தூங்கும் நேரம் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனசு வந்து ஒரு ஒரு செகண்டில் எங்கே வேணாலும் போகலாம். அமெரிக்கா போகலாம், டெல்லி போகலாம், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், துபாய், எங்கே வேணாலும் மனசு மட்டும் ஒரு செகண்டில் போகும். ஆனால் நம்ம போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும். வாழ்க்கையும் அது போல தான். நம்ம ஒரு வெற்றியை கடக்க வேண்டும் என்றால் கடினமாக உழைக்க வேண்டும். அதுபோல் மனசு வந்து எங்கே வேணாலும் செல்லும், ஒரு செகண்டில் எங்கே வேணாலும் போகும். நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு மனசு போயிடும், அடுத்த செகண்டே போகும். ஆனால் நம்ம வந்து போகணுன்னா கடின உழைப்பு வேண்டும், அதற்கு நேரம் காலம் வேண்டும். அப்போது தான் நம்ம அந்த இடத்தை சென்று அடைய முடியும். வாழ்க்கையும் அதுபோல தான். இப்போ அங்கே நேரம் வந்து 10:20 சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றி, பாடலை ரசித்திருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் பதிவு நைஸ் சாங்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சகோதரி, அருமையான பாடல். அதாவது இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் கிராமப்புறங்களில் வந்து ஒரு காலகட்டத்தில் கிராமத்தில் இன்றும் கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த கிராம மண் வாசனை என்பதே வந்து ஒரு ரொம்ப ரசிப்பு தன்மையாக இருக்கும். நம்ம கிராமத்தை அந்த வயல்வெளி, அந்த வயலில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த விவசாயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அங்கே பார்த்து ரசிக்கும் போது அந்த கண்கொள்ளா காட்சிகளை அந்த இடத்துல அந்த வழியை வந் அதாவது எப்படி சொல்கிறதுனா மண்பாதை, அந்த மண்பாதை வழியாக மாட்டு வண்டியில் வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அந்த மாடு ரெண்டு மாடுகளை வந்து இழுத்துட்டு போவோம் அந்த வண்டியை. அப்போ நம்ம பின்னாடி உக்காந்துட்டு அப்போ போகும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த இயற்கை காட்சிகள்லாம் கண்டு கழிக்கும் போது. அதே மாதிரி அந்த காதலர் வந்து அந்த மாட்டு வண்டியில் ஒரு காதலி போனால் ஒரு காதலன் வந்து வயல்லேருந்து பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி காட்சிலாம் நான் பார்த்துருக்கேன், கண்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன். அது கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்கும். இந்த மாமன் மகன் வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறான். அந்த அவ என்ன சொல்கிறான்றது இந்த பாடல் வரியில் கேட்கலாம். பாடல் ஒலிக்க நேரம் 8:54.

ஒலித்த அந்த அழகான பாடல் எனது விருப்பமாக ஒலித்து சென்றது. சாவகாட்டுப்பாளையம் ரமேஷ் சூப்பர் பாடல்னு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு, நன்றி. ஆர்ஜி அனுசியா சகோதரி, வண்டியில் மாமம் பொண்ணு, இந்த பாடல் இன்று காலை 8 மணிக்கு நான் இருக்கும் பகுதியில் நரிக்குறவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். பைக்கில் போகும்பொழுது இந்த பாடல் ஒலித்தது. சூப்பர். ஏதோ ஒரு நினைவில் நான் அந்த பாடல் வந்து நீங்களும் போகும்போது அந்த பாட்டு கேட்கும்போது ஏதாச்சும் மனசுக்குள்ளே தோணியிருக்கும். ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட காட்சிகள் தெரிற மாதிரி அந்த ஒரு ஜாலியான பாடல் அது. ஒரு கிராமப்புறங்களில் வந்து நம்ம ரசிக்கக்கூடிய பாடல் இது. எதனால் உங்கள் மனசில் தோன்றியிருக்கும். கண்டிப்பாக அருமையான பாடல். இங்கே ஒரு குசும்பு வேலை பண்ணுறாரு இயக்குனர். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், வண்டியில் சிலிண்டர் இருக்கான், ஆனால் அதை ஓட்டுறவன் வந்து கீதநேசனா, இது எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நான் இன்னொன்று சொல்லவா, அதை சொல்கிறேனாக்கா அது எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது வண்டியில் சிலிண்டர் இருக்குது, அதை ஓட்டுறவன் கீதநேசன் அவர் போட்டிருக்காரு. அன்பு நேசன் போட்டானும் நல்லா இருக்கும் இல்லையா? அதை பாடல் கேட்டுட்டே அன்பாக பதிவு கொடுத்துட்டு வரீங்கள்ல, அதனால் அன்பு நேசன் இருக்கிறவன் அதை இறக்கி வைக்கிறவர் தான் கீதநேசன் அப்படின்னு சொல்கிறது. நன்றிகள் ஐயா. உங்கள் அதாவது உங்களுடைய மூளை வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அந்த காமெடிக்காகவே இறைவன் படைக்கப்பட்டானே என்னன்னு தெரியல. ஒரு சில டைம் நேரத்தில் அந்த ஒரு வார்த்தைகளை பதிவிடும்போது சிரிப்பு தான் வருது. ஆர்ஜே விஜய் சகோதரி, செல்லக்கண்ணு படப்பாடல் வண்டியில் மாமம் பொண்ணு பாடல் அழகுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. ஆரணி பிரகாஷ் அவர்கள், பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, மாட்டு வண்டியில் இப்போது யார் தான் போய் கொண்டு இருக்காங்க? விவசாயிகள் சின்ன யானை என்று ஒரு டெம்போ வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சகோதரி, ஏன்னா இப்போ கூட இங்கே படவேடு ரேணுகம்பல் கோயிலில் நாங்கள்லாம் சிறு பிள்ளை, அதாவது ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும்போது, 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இங்கே வந்து மண் ரோடு தாங்க இருந்தது. எல்லாமே லைனாக ஒரு 25 வண்டி 30 வண்டி வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக அது மேலே வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாட்டு வண்டி அந்த பாதையில் போகும்போது அந்த சலங்கு சத்தம், அது ரொம்ப இயற்கையாக இருக்கும் அதை பார்க்கும்போது. இன்னும் அந்த ஒரு தருணம் வருமா வராதான்றது எனக்கு தெரியல, ஆனால் இப்போவும் வராங்க அதிகமாக இல்லை, ஏதோ எப்போ ஒன்று கண்ணில் பார்க்குறோம் அவ்வளோதான். ஒரு இந்த வருடம் வந்து ஒரே ஒரு வண்டி வந்தது, அது அதிசயமாக வண்டியில் போகும்போது நின்று பார்த்துட்டு போனேன் நான். ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகம் அதாவது முன்னேற முடியாது, இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில் போக முடியாது, நம்ம அதையே நினைக்கக்கூடாது. அன்றைய காலகட்டத்தில் நம்ம அப்படி ரசித்தோம், இன்றும் அதே போல் இருக்க வேண்டும் என்றால் அது சாத்தியக்கூறு ஆகாது. அன்றைக்கி நம்ம தொலைபேசி கூட இல்லாமல் இருந்தோம், இன்றைக்கி தொலைபேசியில் எவ்வளோ வசதிகள் இருக்குது. ஒரு பாடல் கேட்கணுன்னா ஒரு வானொலியில் ஒரு கடிதம் ஒரு 50 காசு 20 காசு 15 காசு அப்போ வந்து ஒரு கார்டு வரும் சின்னதாக போஸ்ட் ஆஃபீஸில், அதில் வந்து நம்ம இந்த பாடல் வேணும்னு நம்ம அதை போட்டுட்டு 1 வாரம் 10 நாள் காத்திருக்க வேண்டும். அப்போது தான் அந்த பாடலே ஒளிபரப்பு செய்வாங்க, அந்த பேரை சொல்லி போ ஒளிபரப்புறோம். அந்த மாதிரி இருந்த காலகட்டம். இன்றைக்கி வந்து நமக்கு மொபைல்லே வந்து இணையதளம் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, எப்போ நினைக்கிறோமோ அந்த பாட்டை அடுத்த செகண்டே கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் காலங்கள் மாறும்போது அந்த மாட்டு வண்டியை மாற்றிக்கொண்டு குட்டி யானையில் தான் செல்ல வேண்டும். இது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த குட்டி யானைன்றது தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த டாடா ஏசிக்கு வந்து பெயர் வைத்திருக்கிறாங்க பொது மக்கள். கம்பெனிக்கார வந்து அதாவது டாடா டெம்போன்னு பேர் வச்சாலும், ஆனால் அந்த டாடா ஏசி வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி யானைன்னு தான் பேர் வச்சுருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. மிக்க நன்றி. ஒரு டெம்போ வந்திருக்க டிராக்டர் வேலையை முடித்து கொண்டு மொத்தமாக போகிறாங்க. ஆமாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிராக்டரில் வருவாங்க, டெம்போவில் வருவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சகோதரி. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் நகைச்சுவை இருந்தால்தான் சிறப்பு, மிக நிகழ்ச்சி சிறப்பு. நமது இயக்குனர் அதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து நகைச்சுவையாக நிறைய வந்து சொல்லுவேன், பதிவில் கொடுப்பேன், அதை கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நகைச்சுவையாக இருக்கும், சிரிக்க முடியாது, உங்களால் வந்து அதிகமாக சிரிப்பு வந்துடும், அந்த மாதிரிலாம் இருக்கும் நகைச்சுவை. ஏன்னா நேரம் கடந்து செல்லும், அதனால் வந்து ஒரு தொகுப்பாளர் வந்து
இது மாதிரி பேசி நான் கொடுக்குறதே வந்து இதுவே லேட்டு. இது போன்று அதிகமான பேசியெல்லாம் பாட்டு கொடுத்துட்டு இருந்தால் டைம் தான் ஆகும் சகோதரி. நான் திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் அந்த காரடில் இப்படி பாட்டு கேட்குற அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நினைவு, அன்றைய நினைவு வந்து இன்று சபரி வானொலியில் நினைவுபடுத்துகிறாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் ஆரணி பிரகாஷுக்கு ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? அதாவது நம்ம எல்லாருமே பாட்டு கேட்குறோம், அதாவது இணையதளத்தில் எல்லா இடமும் சேட்டலைட் வந்து மேலே இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் ஒளிபரப்பு ஆகுது. அதாவது ஊரெல்லாம் எல்லாமே கேட்குறாங்க பாட்டு, எல்லோரும் கேட்குறாங்க அந்த பாடல். யார் வேண்டுமானாலும் ஒளிபரப்பில் எந்த வானொலியில் வேணாலும் நம்ம கேட்குறோம். ஆனால் பாட்டு எவ்வளோ பாட்டு காதலிக்கு பாடினாலும், எவ்வளோ அழைத்தாலும், எவ்வளோ பேசினாலும், எவ்வளோ லெட்டர் போட்டாலும், எவ்வளோ மொபைலில் கால் பண்ணி கூப்பிட்டாலும் பேசினாலும், ஆனால் சாமியாக பார்க்குறாங்க. அது ஏன், எதற்காக சாமியாக பார்க்கணும்? நீ தான் எனக்கு சாமி, எல்லாமே நீ தான், என் உயிரே நீ தான். இந்த பாடல் கேளுங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும்.

ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை இந்த பாடல் வரிகள் வந்து எவ்வளவு அழகான வரிகள். கங்கை அமரன் அவர்களின் கற்பனையில் ஒரு அட்டகாசமாக இந்த பாடலை எழுதியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். தெய்வ வாக்கு என்ற படத்தில் தான் இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். எஸ் அதாவது ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் அவ்வளோ அழகாக குரல் கொடுத்துருப்பாங்க இந்த பாடலுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் வந்து. கங்கை அமரன் வந்து அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் ஒவ்வொரு வரியும். கங்கை அமரன் பாடல் வந்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்கள் அனைத்துமே நல்லாயிருக்கும். அவர் வந்து அந்த இலக்கணத்தை வந்து அப்படியே ஒரு மடக்கி ஒடுக்கி அப்படியே பண்ணுற மாதிரி அழகாக கோத்துருப்பார் அந்த வரிகளில். பாடல் வரியில் இளையராஜா இசை இந்த படத்துக்கு வந்து அழகான இசையில் கொடுத்துருப்பார். அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே இசைத்துறையில் வந்து ஒரு சிறப்பு மிக்க கலைஞர்கள். மிக நன்றி. ஒலித்த பாடல் ஆரணி பிரகாஷ் அவர்களுக்காகத்தான் அந்த பாடல் தெய்வ வாக்கு படத்திலிருந்து ஒலித்து சென்றது. அருமையான பாடல். அதாவது ஒரு காதலிக்கிட்ட வந்து புதுசாக போயிட்டு பார்க்குறான்னு வச்சுக்கேன். புதுசாக ஒரு பெண்ணை பார்க்குறேன்னா அவனோட ஆசை என்னவாக இருக்கும் அதை சொல்கிறான் காதலிக்கிட்ட. அந்த ஆசை என்ன ஆசை பாடல் மூலமாக கவிஞர் வந்து எழுதியிருக்காரு அற்புதமாக. அந்த ஆசை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். இதோ அந்த பாடல்.

முத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. சபரி வானொலியில் இந்த பாடல் சொல்லிவிட்டு சென்றது. பாடல் ஒலித்த நேரம் 9:15. ஒரு அழகான பாடல். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, மிக அருமையான இந்த பாடல்னு சொல்லித்தர ஆரணி பிரகாஷ் அவர்கள், மிக்க நன்றிகள். உறவுகள் வந்து தளத்தில் பதிவிடவில்லை, இருந்தாலும் வந்து 2 உறவுகள் இணைஞ்சிருக்காங்க, அவங்க பெயர் வந்து பதிவு பண்ணதுனால காமிக்கல. செய்யார் சந்திரசேகரும் இணைஞ்சு பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறார், தீபா சகோதரியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தென்காசி ஒரு பேர் என்ன, வெல்டிங் மாரி அப்படின்னு தான் வருது, வெல்டிங் மாரி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இவர்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா பரிசு பாடலாக? அதாவது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து கூந்தல் மனம் அப்படின்னு கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்பவுமே வந்து பெண்களுக்கு பூ வந்து தலையில் வச்சாங்கனாலும் வைக்கலனாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டு என்பது கவிஞர்கள் பாடல் வரிகளாக கூட கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த காதலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அவங்களுடைய ஆசை எப்படிலாம் இருக்கும், உன்னுடைய கூந்தலில் வந்து பூ வச்சாலும் வைக்கலனாலும் எனக்கு கூந்தல் வாசம் தான் உன்னுடைய கூந்தல்னு அப்படி காதலிக்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு அந்த பாடல் வரிகளில் கவிஞர் எழுதியிருப்பார் அழகாக, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

சபரி வானொலி வாங்கிக் கொண்டிருக்கும் இசை கானம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் ஒரு அழகான பாடல். தேன்மொழி சகோதரி இனிமையான இசம் இசை நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஆரணி பிரகாஷ் சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி மனதை வருடம் கீதமாக இருக்கிறது இந்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஆரணி பிரகாஷ் சூப்பரான பாடல் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டிருக்காரு. தேன்மொழி சகோதரி உற்சாகமான பாடலை தேர்வு செய்த பிரியா வீரமணிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அதுக்கப்புறம் சிவன் பார்வதி ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க. நன்றிகள். ஆர்ஜே அனுசியா சகோதரி ஒலிக்கும் பாடல் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். பிரியா வீரமணி சகோதரரே கொஞ்சம் வேலை காரணமாக பதிவுகளை போட இயலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல சகோதரி, நீங்கள் பாடல் கேளுங்கள். கண்டிப்பாக ஏன்னா ஒரு சில டைமில் பதிவு கொடுக்க முடியாது. நன்றிகள். அதாவது ஒரு ஆண் மனதில் ஒரு பெண் வந்து ஆழ விழுது, ஆழமரம் வேர் இருக்குது இல்லையா, அது எவ்வளோ நாள் பல ஆயிரம் அதாவது 500 வருடம் 200 வருடம் இந்த மாதிரி வந்து பல ஆண்டுகள் அதிகமான நாட்கள் வந்து வாழக்கூடிய ஒரு தாவரம் அது. அதுபோல் ஆழமரம் போல் அந்த காதலை வந்து உள்ளுக்குள்ளே பதிய வச்சிட்டாவோ, ஆனால் அந்த காதலை எப்போ வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள், ஆழமரம் போல் உள்ள காதலை மனசுக்குள்ளே வந்து வச்சுட்டா அந்த காதலி வந்து அவங்க பாடும் பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள். பாடல் ஒலிக்க நேரம் 9:22 அந்த பாடல்.

அழகான காதல் கற்பனை வரிகளில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. இந்த பாடல் ஒவ்வொரு வரியும், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி சந்தித்தால் அவர்களுடைய அன்பு பாசம் எப்படி இருக்கும், காதல் அன்பு அப்படின்றத அழகாக உணர்த்திருக்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் கேட்பதற்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் ஆரணி பிரகாஷ் அவர்கள் மட்டும்தான் இணைஞ்சி எஸ்பிபி ஐயா அப்புறம் சூப்பரான பாடலும் சொல்லியிருக்காரு, நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும், அதாவது ஒரு காதலை வந்து நெஞ்சில் பதிய வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதை கரெக்டாக பெண்கள் வந்து கண்ணில் கரெக்டாக காமிச்சிடுவாங்க, அந்த கண்ணு காமிக்கிற பாடல் எப்படி காதல் வரியாக எழுதியிருப்பார் கவிஞர் என்பது, மனதில் உள்ள காதலை கண்களில் எப்படி காமிக்கிறாங்கன்னு இந்த பாடல் வரியில் கேளுங்க, நன்றாக புரியும்.

மனதில் உள்ள காதலை கண்ணில் அழகாக சபரி இணையதள வானொலியில் தெரிவித்து சென்றது. பாடல் ஒலித்த நேரம் 9:31. நிகழ்ச்சியில் பாடலை கேட்குறாங்க, ஆனால் பதிவு கொடுக்கல. இருந்தாலும் அடுத்த பாடல், அதாவது ஒரு காதலன் பூ வாங்க தான் போகிறானா இல்லை அந்த காதலியை தேடுறானான்னு தெரியாது. பூவு தான் தேடி போகிறானா இல்லை காதலியை தேடுறானான்னு தெரியாது. பாடல் வரியில் கவிஞர் வந்து அழகாக கற்பனையில் இந்த பாடலை கொடுத்துருப்பாரு. எந்த பூவை எங்கே தேடுறாரு, காதலியை தேடுறாரா என்னன்னு தெரியாது. இதோ அந்த பாடல்.

நான் தேடும் செவ்வந்தி பூ இது அப்படின்னு சொல்கிறார் காதலர். ஒரு அருமையான காதல் பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, காதலர் உன்னை நினச்சி தானே நான் வந்து இந்த அளவுக்கு நான் இப்படி ஆயிட்டேன். பைத்தியம் ஆகிடுவாங்க சிலருக்கு, லவ் பண்ணாங்கலாம் பயங்கரமான பைத்தியம் ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த வாலிப வயதில் இது எல்லாருக்குமே நடக்கும், இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் தான் கரெக்டாக மனசுல கூட நினச்சதில்லை, தவறான விஷயம். அது கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் நினைக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். யார் மனதில் நினைக்கிறோமோ அவரோடு வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் சிறப்பாகும். அந்த வகையில் வந்து காதல் வந்து புனிதமானது. அந்த புனிதத்தை சிலர் கொச்சப்படுத்துகிறார்கள், அது கண்டிப்பாக அது ரொம்ப பாவ செயலில் ஈடுபடுறாங்க, அது நல்லது அல்ல. இருந்தாலும் இந்த காதலர் வந்து அவன் நினச்சி பாடுறா, எப்போவுமே வந்து நீ தான் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டே இருப்பாங்க எப்போவுமே, வந்து முணுமுணுக்கும் பாடல். ஒரு காதலனை பார்த்தா அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் மனசுக்குள்ளவே, அவனை நினச்சிட்டு அப்படியே அந்த பாடல் அப்படியே மனசுக்குள்ளே வரும். அந்த பாட்டை வந்து தினம் தினம் உனக்காகத்தானே நான் பாடுறேன், ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் நாள்தோறும் நான் அந்த பாட்டை பாடிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த காதலி. இந்த பாடலை கேட்டால் புரியும், இதோ அந்த பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இசை கானம் நிகழ்ச்சி. இன்று முதல் இசை கானம் என்று தலைப்பு வைத்திருக்கிறேன். அந்த வகையில் பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நான் எனது விருப்பத்தில் ஒளிபரப்பாகும் பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த பாடலையும் கேட்கலாம். அதாவது, உன்னை என் கண்ணில் வச்சு படைச்சிட்டான் அந்த பார்க்க சொல்லி நீ, அதாவது எந்த நேரமும் பார்க்க சொல்லி அந்த இறைவன் வந்து கண்ணில் படைச்சிட்டான். நான் உன்னை நிலவாக பார்க்கிறேன், ஆனால் உன்னை தாய் போன்றும் நான் தாளாட்டுகிறேன். இனி எப்போவுமே நீ வேண்டும் என்று அந்த காதலன் கெஞ்சுகிறான். அது எந்த பாடல் என்று பாடல் வரிகளில் கவனிக்கலாம். இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் என்றுமே சிலரது மனதில் விட்டு விலகாத ஒரு பாடல் இது. ஏன்னா இந்த பாடல் வந்து யாரும் பிடிக்கவில்லை என்று சொல்லவே முடியாது. பாக்யராஜ் அவர்கள் அவ்வளவு அற்புதமாக சிறப்பாக நடித்து விட்டு சென்று விட்டார். அவருக்கு என்ன வேலையை கொடுத்தாங்களோ, அந்த பிரம்மன் எழுதிய வேலை என்னவோ அதை செய்தார். ஆனால் அவர் சென்று விட்டார். இருந்தாலும் அவர் நடித்த படத்திலிருந்து அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். அதாவது உறவுகள் வந்து, இப்போ நான் இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்குறேன், அது எந்த தொகுப்பாளராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கும் வேலை இருக்கும், இப்போ எனக்கும் வேலை இருக்குது. நான் ஏன்னா நான் வந்து ஒரு டைம் வச்சுருப்பேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்குன்னு. அதுமாரி உங்களுக்கும் வேலை இருக்கும், பதிவு கொடுக்க முடியாது. ஆனால் நிகழ்ச்சி நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு 2 மணி நேரம் என்னுடைய வேலைகளை விட்டு உங்களுக்காக ஒரு சிறப்பான பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். ஒரு சில கருத்துக்களை சொல்லி ஒளிபரப்புவது, நீங்கள் 4 பேர் மட்டும் கேட்டு ரசித்தால் மற்ற நேயர்கள்லாம் வந்து கேட்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் இன்னொரு பாடல் வந்து இதுக்கப்புறம் 10 மணிக்கு அப்புறம் நான் வந்து பேசி ஒளிபரப்ப முடியாது. எனது விருப்பத்தில் சில பாடல்கள் ஒளிபரப்பாகும், கேட்டு ரசிங்கள். அதாவது நீ மெட்டு போட்டு பாட்டை பாடு அப்படின்னு சொல்கிறான் காதலன். அந்த காதலிக்கிட்ட சொல்கிறான், காதலுக்காக ஒரு மெட்டை போட்டு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்குறான். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். இதோ

அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 9:52:39. நிகழ்ச்சியில் அதாவது ஒரு வனம் இருக்கிறது, பூத்தோட்டம். அதாவது அந்த வனத்தில் வந்து 1000 பூக்கள் இல்லை 10000 பூக்கள் இருந்தாலும், 1000 பூக்கள் இருந்தும் அந்த ஒரு பூ மட்டும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த பூ அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவன் காதலனோட ஆசை, அவனுடைய எண்ணங்கள் அப்படி தான், அவனுடைய பார்வையும் அப்படி தான் தெரியுது. ஆனால் இந்த செண்பகப்பூ என்ன சொல்லுதுன்னு இந்த பாடல் வரியில் கேட்டால் தான் நமக்கு தெளிவாக புரியும். கவிஞர் அற்புதமாக இந்த பாடல் வரியை எழுதியிருக்கிறாரு. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒழித்த பாடல் மனமெல்லாம் செண்பகப்பூ. அந்த பாடல் வரியில் ஒவ்வொன்றும் வந்து கவிஞர் வந்து யோசித்து எழுதியிருக்காரு. வாழ்க்கை தத்துவத்தை ஒரு புள்ளி விவரமாக எழுதியிருப்பார். இதில் ஒரு வாழ்க்கை உணர்த்தும் ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு தேன்மை சகோதரி, சிறப்பான பாடல். பாடலிலே பூ பூ இந்த சொற்கள் அதிகம் வருகிறது. ஆமாம் சகோதரி, எல்லாமே பூ பூன்னு தான் வரும். மனதை தொட்ட பாடலும் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். எஸ்பிபி ஐயா காட்சி படம், எதுக்கு ஐவரிங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு மனக்கவலை இருக்கும் மனசுக்குள்ளே, தெரியல. சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்ஜே அனுசையா சகோதரி, எதுக்கு இந்த அழகை சகோதரின்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கும் புரியலை சகோதரி, அதுக்கு காரணமே தெரியவில்லை. அதாவது யார் ஒருவர் வந்து நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது கூட கண்ணில் வந்து அப்படியே அந்த ஈர விழிகள்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஈர விழிகள்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காதல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை வேறு எதுனா ஒரு ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் வந்து தண்ணி வந்து வெளியே வராது. ஆனந்த கண்ணீர்னால் கண்ணுக்குள்ளவே அந்த கரு விழிக்குள்ளவே வந்து சுற்றி தண்ணி மட்டும்தான் இருக்கும், கீழே வரவே வராது. அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வலி வேதனை எதனா ஒரு சுமை இருக்கும் மனசுக்குள்ளே, அதை நினைக்கும்போது அந்த ஸ்டிக்கரை போடணும்னு தோணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த பாடல் வரி கேட்கும்போது ஏதாச்சும் மனதுக்கு தோன்றியிருக்கலாம், அதனால் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நன்றிகள். அதாவது எனக்கும் நேரமாகிறது, நான் பணிக்கு செல்ல வேண்டும். எனக்கு நேரம் 10 மணி தொட்டு விட்டது, அதனால் நான் இப்போது கிளம்புகிறேன். தொடர்ந்து வந்து இணைந்திருங்க. என்னுடைய அதாவது நான் தேர்வு செய்து வைத்திருக்கிற பாடல் வந்து ஒவ்வொன்றாக தேர்வு செய்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா சர்வர் பாடல் கேட்டு உங்களுக்கு வெறுப்பாயிட்டிருக்கும், போர் அடிக்கும். அதனால் வந்து என்னுடைய விருப்பத்தில் நான் இசைத்தரம், அதாவது ஒரு அந்த இசைத்தரம் வந்து அந்த குவாலிட்டியான ஆப்பில் எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றிகள். இதுவரை என்னுடன் பயணித்து இசை கானம் இந்த நிகழ்ச்சி இன்று தான் நான் முதல் முதலாக தேர்வு செய்துள்ளேன். ஆனால் எனக்கு நேரம் எப்படி கிடைக்கின்றது எனக்கு தெரியல. எனது விருப்பத்தில் பாடலை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். சபரி வானொலியில் விளம்பரம் கொடுக்க உங்கள் விளம்பரங்களை வரவேற்கப்படுகிறது. பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு அது சிறப்பு நிகழ்ச்சியாக கொடுக்க இருக்கிறார் இயக்குனர். அதனால் சபரி இணையதள வானொலியில் நீங்கள் விளம்பரம் குறைந்த கட்டணத்தில் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் தொழில் சார்ந்த விளம்பரங்களும் வந்து வரவேற்கப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குறைந்த கட்டணத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உங்கள் விளம்பரம் வந்து ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்று 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதாவது காற்று என்ற தலைப்பில் வந்து இன்று பாடல் பதிவிட வேண்டும். காற்று, அந்த காற்று சம்பந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அந்த வரிகள் காற்றோடு கலந்து கீதமாக நீங்கள் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு பதிவிடலாம். அன்பு உறவுகளே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எனது விருப்பத்தில் பாடல்கள் ஒலிக்கும், அந்த பாடல்களை கேட்டு ரசிங்கள், கேட்டு ரசிக்கலாம்.

0: Bond. A bond. A bond. A bond.
1: Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande.
2: பாண்டு பேபி சின்ன

அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உறவுகள் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்தால் மட்டும் பதிவு கொடுங்க, இணையவில்லை என்றால் பதிவு வேண்டாம். ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சி பாடல் கேட்க வாங்க. உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். நேரம் 2:29:40. நிகழ்ச்சியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் தான் இணைஞ்சி நான் ஓகே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இனிய மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட தர்ம யுத்தம் படத்திலிருந்து ஆடா போயா போயா உலகம் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் தர்ம யுத்தம் என்ற படத்தில் சி ஆர் சந்திரசேகர் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அழகான அற்புதமான பாடல். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து இணைஞ்சிங்கன்னா ஒரு பாடல் பதிவு போடுங்க. இணையாமல் பதிவு போட வேண்டாம், வாட்ஸ்அப்பில் முதல்ல இணைங்க. நீங்கள் வந்து பாடல் கேட்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதனால் இணைந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு பாடல் பதிவிடுங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 2:35. நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைஞ்சு கேட்குறாங்கன்னு வானொலி இயக்குனர் சபரி, வானொலி இயக்குனர் வந்து கீதநேசன் அவர்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. சி ஆர் சந்திரசேகர் கேட்டிருக்காங்க. நங்கநல்லூர் கண்ணன் சாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவசாயி மகன் ஜெகன் அவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இயக்குனருக்கு வந்து ஒரு பாடல் கொடுக்குறேன் நான். இப்போது ஒலிக்கும் பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காக எனது விருப்பத்தில் இதோ பாடல் கேட்டு ரசித்து பதிவு கொடுங்கள் சார். பாடல் வருகிறது. எஸ்பிபி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய ஒரு அழகான பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது. அவருக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த பாடல் ஒலிபரப்பு செய்கிறேன்.

ஒலித்த பாடல் வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காக எனது விருப்பத்தில் ஒரு பரிசு பாடலாக வழங்கினேன். அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். சிஆர் சந்திரசேகர் அவர்கள் எஸ்பிபி ஐயா பாடம் நிலா அப்படின்னு எஸ்பிபி ஐயா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்பி சைலஜாவுடன் சேர்ந்து பாடின பாடல் அது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது போன்ற குரலும் இனிமேல் வரப்போவதும் இல்லை, இது போன்ற இசையமைப்பே பலரும் வரப்போவது கிடையாது. அற்புதமான பாடல். வானொலி இயக்குனர் பாடல் கொடுத்ததுக்கு கொலுசே கொலுசே இசை பாடும் கொலுசு அப்படின்னு கொலுசு மட்டும் கொடுத்துருக்காரு. ஓகேன்னு சொல்லியிருக்காரு, சூப்பர்னு சொல்லியிருக்காரு, கை தட்டியிருக்காரு, கையை கொடுத்துருக்காரு, பூவும் கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் நன்றிகள் ஐயா. மறுபடியும் எனக்கு ஒரு பாடல் கேட்டிருக்காரு, எனக்கும் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இல்லாத பாடலா, என்ன பாடல்? எனக்கு ஒரு பாடல், இதய தாமரை. ஆஹா, படம் ஓ மை லவ் என்ற பாடல் வேணுமா உங்களுக்கு? இதயம் பாடல், இதய அதாவது இதய தாமரையில் உங்கள் இதயம் தொட்ட பாடல் சபரி இணையதள வானொலியில் ஒலிக்கிறது. உங்கள் விருப்ப பாடல் இது வருகிறது சார், கேட்டு ரசியுங்கள். 2:41 வருகிறது உங்கள் அபிமான பாடல், இது கேட்டு ரசியுங்கள்.

ஒலித்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. இதய தாமரை, அவர் இதயத்தை தொட்டு சென்ற ஓ மை லவ் என்ற பாடல் வரி உங்கள் மனதில் குடிக்கொண்டு இருக்கட்டும். அந்த பாடல் அருமையான பாடல் சார். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க, ஆனால் அதை போட்டோம்னா இந்த பாடல் வரலை. இது சரியான பாடல் வரியான்னு தெரியல எனக்கு. காற்றுக்கு காற்றுக்குன்ற வரி மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, அடுத்த ஒரு வரி என்னன்றது தெரியல, ஆனால் போட்டால் வர மாட்டேங்குது. பார்க்குறேன் என்னென்னு. கோவை காயத்ரி சகோதரி அழகன் படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க, இணைஞ்சிருங்க. சிஆர் சந்திரசேகர் அதாவது டிஸ்கோ லைட்டோட முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் எனது விருப்ப பாடல் வழங்கியமைக்கு நன்றி. நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. தேன்மை சகோதரி, தலைவர் பாடல் ஒன்று வேண்டும், பாடினால் ஆடத்தான் தூண்டுமா, பாடினால் ஆடத்தான் தோன்றும், படத்தின் பெயர் பாடல் வரி, கரெக்டாக பதிவிடவும் சகோதரி. எனக்கு பதிவிறக்கம் செய்ய வசதியாக இருக்கும், நான் ஏதோ சும்மா இருக்கிறேன் இப்போது, அதனால் வந்து நிகழ்ச்சி கொடுக்கலான்னு வந்தேன். உறவுகள் பாடல் பதிவிடும் வார்த்தைகளை தெளிவாக பதிவிடுங்கள், படத்தின் பெயர் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது படம் ரெண்டு புள்ளி வைங்க, இல்லை வைக்காமல் கூட முன்னாடி வந்து படத்தின் பெயர், கீழே வந்து பாடல் வரி தெளிவாக போடுங்க, கீழே எந்த ஊர், விரும்பி கேட்ட நேயர். இது மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும் என்னுடைய நிகழ்ச்சியில். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, படத்தின் பெயர், பாடல் வரி, உங்கள் பெயர், விரும்பி கேட்ட பெயர், உங்களுடைய பெயர், ஊர், இதை வந்து தெளிவாக பதிவிடுங்கள். அதை வந்து ரெகுலராக நீங்கள் பதிவிடணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட்டில் வந்து உங்கள் மனசில் அதை பதிய வச்சுக்கோங்க. அது அப்போ தான் வந்து உங்களுக்கு தினந்தோறும் பாடல் பதிவிடும்போது அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும் அது வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பாடினால் ஆடத்தோன்றும் அப்படின்ற பாடல் வரியில் வருது, அது என்ன படம்னு தெரியல. நீங்கள் படம் பேர் போடுங்க, இருந்தாலும் நான் தேடி பார்க்குறேன். இப்போது எனது விருப்பத்தில் ஒரு பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு நேர்கள் பாடல் பதிவிறக்கம் செய்து தான் நான் கொடுக்க முடியும். அதனால் ஒன்றன் பெண் ஒன்றாக பாடல் வந்து பதிவிடுற உறவு வந்து லைனாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒளிபரப்பு செய்ய முடியாது. ஏன்னா 3 மணிக்கு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் கரெக்டாக 2:59 பாடல் வந்து கட் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் வந்து ஒன்றன் பெண் ஒன்றாக பாடல் கொடுங்க. எல்லாரும் பாட்டு போட்டிங்கன்னா ஏன்னா எல்லாத்தையும் பதிவிறக்கம் பண்ணி என்னால் பாடல் கொடுக்க முடியாது. அதனால் உறவுகள் இணைந்திருக்கும் பாடல் ஒவ்வொன்றாக பதிவிறக்கம் செய்து ஒளிபரப்பு செய்கிறேன். இப்போது எனது விருப்பத்தில் ஒரு பாடல், அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள்.

2:54 எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது அந்த பாடல். தேவா அவர்கள் இசையில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கே சித்ரா அவர்கள் பாடிய பாடல். ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு. நன்றிகள். அடுத்த பதிவு அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் வந்து, நான் இது ஏற்கனவே எடுத்துட்டேன், ஆனால் அது எனக்கு இன்னும் பாடல் வேறு மாதிரி இருந்தது, அதனால தான் கேட்டேன் நான் டவுட்டுக்கு. ஏற்கனவே எடுத்து பதிவிறக்கம் செய்து விட்டேன் சகோ. சிஆர் சந்திரசேகர் அவர்கள் அனுமந்தபுரம் சங்கர் அவர்களுக்கு காற்றுக்கு கிராஃபிக் சிக்னல் இல்லை அந்த பாடல் வரியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஆர் சந்திரசேகர் அவர்கள். மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, கண்ணன் என் காதலன் படம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த படமா? அந்த படம் இல்லை சகோதரி. அது சகோதரி கேட்ட பாடல் வந்து கண்ணன் ஒரு தாய் மக்கள். அது படம் கண்ணன் என் காதலன் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அப்படி தான் காமிக்குது. அது சரியான பதில் யாருன்னா தெரிஞ்சவங்க வந்து கண்ணன் என் காதலன் அது சரியான படத்தின் பெயரா, ஒரு தாய் மக்கள் கரெக்டான படமா, அது யாருன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தாய் மக்கள் தான் கரெக்டு. பாரதி சகோதரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, இணைஞ்சிருங்க, உங்கள் விருப்ப பாடலும் வரும். இப்போது அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம். துள்ளுவதோ இளமை படத்திலிருந்து காற்றுக்கு என பாடல் வரியில் தொடங்குகிற பாடலை கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

0: என்னடா செக் போஸ்ட்ல வண்டி செக் பண்றானுங்க. ஐயோ
1: வாட்டிக்கு நம்ம இருக்க. ஐயோ
0: உங்க அப்பா போலீஸ் இன்ஃபார்ம்
2: பண்ணிட்டான்டா. பண்ணு பண்ணுவாங்க.
0: ஓய் வண்டி யாருது?
3: வண்டி நாமல்தான். இப்பதான் 10 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன்.
1: அவ்வளோ காவாலி முன்னே பிரேமிஸ்தானு.

ஒலித்த பாடல் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. தொழுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து காற்றுக்கு காற்றுக்கு என்ற பாடல் வரியில் தொடங்கும் பாடல். மிக்க நன்றிகள். அதுக்கு சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, என்னத்துக்கு பண்ண மாட்டாரோ தெரியல. பாரதி சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் நான் ஒன்றும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறீங்களா புரியல, வானொலியில் எதை பேசுகிறீங்க. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அனுமந்தபுரம் சங்கர் அவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு பண்ணி வச்சுருக்கேன் ஐயா, என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இல்லை. நிகழ்ச்சி கொடுக்கும்போது நீங்கள் சும்மா இருக்கும்போது யோசித்து போட்டுடுறீங்க, நான் படிக்கும்போது அதெல்லாம் யோசிக்க முடியல. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் ஏதோ அது என்ன, அது எந்த உருவனே தெரியல, ஒன்று யானை குட்டியான்னு தெரியல, இல்லை பன்னி குட்டியான்னு தெரியல, இல்லை காண்டா மிருகமானு தெரியல, ஏதோ ஒரு ஸ்டிக்கருங்கள்லாம் ஆப்பில் போட்டுடுறாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. நன்றி செய்யர் சந்திரசேகர் அவர்களுக்கு சபரி வானொலி வந்து இயங்கவில்லை, நீங்கள் வெளியே வந்து போங்க சார், கண்டிப்பாக எடுக்கும். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் பதிவு இந்த மாதிரி போயிட்டு பாருங்கள், அதில் வரும் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காரு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சபரி வானொலி இயக்குனர் வந்து இது இரண்டும் ஒன்று போல் உள்ளது ஐயா, ஆண் ஒன்று பெண் ஒன்று, அது உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது, என் கண்ணுக்கு அது என்னவென்றே தெரியவில்லை ஐயா. ஆண் எப்படி இருக்கும் பெண் எப்படி இருக்கும் என்று, அது எப்படி முன்பகுதி முன்னாடி இருக்கிறத வச்சு நீங்கள் பார்த்து எப்படி அது கரெக்டாக சொன்னீங்கன்னு தெரியல. செய்யார் சந்திரசேகர் அவர்களும் வெளியே வந்து செல்லுங்கள் ஐயா, மீண்டும் மீண்டும் முயற்சிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் அப்படி தான் பண்ணும் இணையதளம். தேன்மொழி சகோதரி கண்ணன் என் காதலன் தான் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அந்த படம் தான். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் வானொலி இயக்குனருக்கு அப்படித்தான் முயற்சி செய்தேன், வரவில்லை, வேறு ஒரு ஆப்பில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி அனுமந்தபுரம் சங்கர், மிக்க நன்றி சொல்லிட்டாரு. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் எண்ணங்களில் இருக்கும் பதிவை எழுத்து வடிவில் தளத்தில் பதிவிடுங்கள், ஸ்டிக்கர் பதிவு என்னுடைய நிகழ்ச்சியில் போடாதீங்க, அதிகமாக போடாதீங்க, ஏன்னா உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து தானாக உருவாகும், பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. மற்றவங்கிட்ட நம்ம புது இடத்துல கூட பேசும்போது உங்களுக்கு வார்த்தைகள்லாம் வந்து உச்சரிப்புலாம் வந்து தெளிவாக வரும். அதனால் நான் வந்து ஒரு நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்கள் இருக்கும் அதாவது ஏதோ ஒரு இதுவில் வந்து ஒரு ஆப்பில் இருக்குது அதை எடுத்து போடாதீங்க, நீங்கள் டிலீட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கோவப்படக்கூடாது. அது வந்து எப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், இயக்குனர்லேருந்து இப்போ நேயர்களுக்கிலிருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நான் சொல்லும் போதே டிலீட் பண்ணக்கூடாது, அதை கேட்டுட்டு அப்புறம் டிலீட் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு அறம் இருக்கும் சொல்கிறதில், நான் தவறெல்லாம் சொல்ல மாட்டேன் எப்போவுமே. நீங்கள் நன்றின்னு போட்டிருக்கீங்க, அது நன்றின்ற வார்த்தை எனக்கு தெரியுது. நீங்கள் எழுத்து வடிவில் எல்லாத்தையுமே கொடுங்க, இந்த பதிவுன்னு கிடையாது, எந்த பதிவு கொடுத்தாலும் எழுத்து வடிவில் அழகாக கொடுங்க. அது வந்து உங்களுடைய திறமையை வந்து உங்களுடைய மூளை திறனை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து தவறாக நீங்கள் நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, சொல்கிற விஷயத்த கருத்தை வந்து ஏற்றுக்கணும். இது நல்ல விஷயம் தான் சொல்கிறாரு, நம்ம ஆப்பில் இருக்கிறத எடுத்து போடுறோம், நம்ம வந்து ஒரு எழுத்து வடிவாக கொடுக்கலாம், இல்லை ஒரு வேலையாக இருக்கிறீங்க உங்களால் டைப் பண்ணவே முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ எல்லா டைமுக்கும் எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஒரு நம்ம என்ன பேச வரோம் என்ன சொல்ல வரோம். இப்போ ஒரு எழுத்தாக வந்து போட்டிங்கன்னா இப்போ கீழே வந்து பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடலா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அதையே வந்து கொலுசு எடுத்து பக்கத்தில் போட்டு பாதத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு பாடி வரன்றதுக்கு ஒரு மைக்கை பிடிச்சி போடுற மாதிரி மூணு ஸ்டில் அதில் கொடுத்தா இந்த வார்த்தைக்கு அதை வந்து அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியுமா, அது பாடல் வரி ஆகுமா, இல்லை அதை என்ன அர்த்தமாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அந்த எழுத்து வடிவில் கொடுத்தா ஒரு தெளிவாக இருக்குன்றது என்னுடைய கருத்து கணிப்பு. அதனால் வந்து நான் வந்து இதை ஆலோசனை பண்ணி தான் நான் வந்து பேசுகிறேன், மற்றபடியெல்லாம் வந்து யாரும் தவறாக நினைக்காதீங்க. ஸ்டிக்கர் பதிவு என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து போடாதீங்க, நீங்கள் எழுத்து வடிவில் ஒரே வார்த்தை நன்றி கூட சொல்லுங்கள், நீங்கள் கேட்டுட்டு ஒரு லைக் தம்ஸ் அப் கூட கொடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்போவுமே எழுத்து வடிவில் கொடுங்க என்னுடைய நிகழ்ச்சியில், தாய்மையான வேண்டுகோள். செய்யார் சந்திரசேகர் அகில சகோதரி வந்து பாத கொலுசு மணி பாடல், இது படத்தின் பெயர் வேண்டும், பாத கொலுசின் கொலுசு மணின்னு போட்டிருக்கீங்க, அது பாடல் வரியா இல்லை படமா என்னன்றது எனக்கு தெரியல. பாத கொலுசு மணி அப்படின்னு போட்டால் படம் அந்த பாடல் வந்துடுமா யூடியூப்பில்?
அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் படத்தின் பெயரை பதிவிடுங்கள் சகோதரி. இது பாடல் வரியான்றதையும் பதில் பதிவிடுங்க. இது பாடல்னு சொல்லியிருக்கீங்க, அது வரியா இல்லை பாடல் இது தானா? அந்த படத்தின் பெயரை கொஞ்சம் பதிவிடுங்க, ஏன்னா எனக்கு பதிவிறக்கம் செய்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்கிறது அப்படின்னு வருது, அதை போட்டாக்கா. நீங்கள் போட்டிருக்கிற வரியை போட்டால் பாத கொலுசு சத்தம் நதியில் கேட்கிறது, பாத கொலுசு கொலுசு அப்படின்ற ஒரு பாடல் வருது, அந்த பாடல் வருது. ஆனால் அந்த படத்தின் பெயர் மாற்றி நான் ஒளிபரப்பு செய்துவிட்டால் தவறாகிவிடும். படத்தின் பெயரை போடுங்க, இல்லைனா இந்த பாடல் வரியிலே இன்னொரு லைன் வந்து எனக்கு போட்டு விடுங்க, நான் பதிவிறக்கம் செய்து கொடுக்குறேன். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் அகிலா சகோதரிக்கு பாத கொலுசு பாட்டு பாடி வரும். ஆஹா, அதுக்கா? ஓகே, சரி, ஓகே, நான் எடுத்துறேன் சகோதரி. அகில சகோதரி அதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நீங்கள் படத்தின் பெயர் தெரியவில்லை என்றால் இன்னும் ஒரு மூன்று வார்த்தைகள் சேர்த்து பதிவிடுங்கள், பதிவிறக்கம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். கோவை காயத்ரி சகோதரி அகிலா சகோதரிக்கு திருமதி பழனிசாமி படன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அனுமந்தபுரம் சங்கர் எனது விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்தமைக்கு மிக்க நன்றி ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. ஐயா நீங்கள் கோச்சிக்காதீங்க, நான் பொதுவான கருத்தை சொல்கிறேன். இயக்குனர்லேருந்து தொகுப்பாளர்லேருந்து நேயர்கள்லேருந்து எல்லாருக்குமான பதிவு, நான் சொல்கிற கருத்து வந்து ஸ்டிக்கர் பதிவு தளத்தில் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது என்னுடைய தாய்மான வேண்டுகோள். நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது, நான் வந்து ஒரு தொகுப்பாளர், நான்கு பேரில் நான் ஒருவன், எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சொல்வதற்கு. இருந்தாலும் நான் வந்து ஒரு நியாயமாக சொல்கிறேன், எழுத்து வடிவில் கொடுத்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு உங்களுக்கு இன்னொரு ரெண்டு வார்த்தை சேர்த்து போடலான்னு தோணும். ஓ, இந்த வரி போடலாமே, இந்த வார்த்தையை நம்ம போடலாம், படிக்கட்டும். நீங்கள் எவ்வளோனா போடுங்க, நான் படிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாடல் என்னைக்கு வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த பதிவு படிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு சிலது வந்து கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்டே போய் சேரும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் வந்து ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம், நீங்கள் பதிவாக கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பதிவானால் கூட கொடுங்க, நான் படிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்க நன்றிகள் ஐயா. அனுமந்தபுரம் சங்கர் ஐயா, நீங்கள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தலை வணங்குகிறேன், நன்றி. தேன்மொழி சகோதரி கோவை சகோதரிக்கு இதுதான் சபரி சொந்தங்கள், என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், படம் பெயர் தெரியலன்னா எடுத்து போடுறாங்க சகோதரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு லைன் எக்ஸ்ட்ரா போடுங்க, ரெண்டு வார்த்தை போட்டிங்கன்னா எனக்கு பாடல் எடுக்க ஈஸியாக இருக்கும். நன்றிகள். அடுத்தது பாடல் வந்து தேன்மொழி சகோதரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோவை காயத்ரி சகோதரி பாடல் தான் கொடுக்கணும், நான் பதிவிறக்கம் செய்யவில்லை சகோதரி. நான் தேன்மொழி சகோதரி பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு நான் அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடலாக கொடுக்கிறேன் அந்த பாடலை, நன்றி. கண்ணன் என் காதலன் படத்திலிருந்து பாடுவோர் பாடினால் பாட தூண்டும் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க தேன்மொழி சகோதரி. சகோதரி உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் ஒரு அழகான பாடல். பாடுவோர் பாடினால் ஆட தூண்டும். கண்ணன் என் காதலன் படத்திலிருந்து தேன்மை சகோதரி விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். அருமையான பாடல். அடுத்த பதிவு கோவை காயத்ரி சகோதரி, எனக்கு ஒலி எதுவும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இங்கே நல்லா தான் கேட்குது எனக்கு. ஒரு சில நேயர்கள் வந்து நன்றாக வருகிறது என்று சொல்லியிருக்காங்க. அங்கே உங்களுக்கு நெட்ஒர்க் பிரச்சனையா என்னன்னு பாருங்கள் சகோதரி. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் பதிவு. ஓகே ஐயான்னு என்னுடைய கருத்துக்களை ஏற்று அவர் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நான் வந்து தவறுதுகளாக சொல்லவில்லை, பண்போடு பாசத்தோடு சொல்கிறேன். அந்த ஸ்டிக்கர் பதிவு என்பது வேறு யாரோ ஒருத்தர் பயன்படுத்தியது, அவருடைய திறமையால் வந்து அங்கே எடுத்து போட்டிருக்காங்க அந்த ஸ்டிக்கரை. இந்த ஒரு ஸ்டிக்கரை வச்சு இதில் இந்த வார்த்தையை தான் நம்ம மென்ஷன் பண்ணால் இதுக்கு ஒரு அழகாக இருக்கும், இதுக்கு ஒரு சிறப்பாக இருக்குன்றதுனால அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அதில் வைக்கிறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது தவறான விஷயம். அது நம்ம சொந்த கருத்தில் சபரி வானொலி என்பது தமிழ் வானொலி. இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் என்பது நமது ஒரு பெரிய உலகத்திலேயே வந்து தமிழ் மட்டும்தான் வந்து பெரிய மொழி. தமிழில் மட்டும்தான் கவிதைகள் எழுத முடியும், தமிழில் தான் எழுத்துக்கள் வந்து அதிகம். அதே நேரத்தில் தமிழை பற்றி நிறைய சொல்லணும்னா நம்ம எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அதனால் வந்து நம்ம எண்ணங்களை எழுத்து வடிவில் தளத்தில் பதிவிட்டால் அழகாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அனுமந்தபுரம் சங்கர் ஐயாவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவு. எனக்கெல்லாம் நன்றாக கேட்கிறது சகோ அப்படின்னு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. பாரதி சகோதரி, பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. காயத்ரி சகோதரி சொன்னதுக்கு வந்து சங்கர் ஐயா ஓகேன்னு சொல்லிட்டாரு. பாரதி சகோதரி, பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, சமப்பாடல் தலைவர் பாட்டுனா சும்மாவா, நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நன்றி ஆர்ஜே. அனுசியா சகோதரி இணைஞ்சிருக்காங்க. தேன்மொழி சகோதரி விருப்ப பாடல் சூப்பர், கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்து விட்டு இப்போது தான் எழுந்தேன், நம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, தேன்மொழி சகோதரிக்கு இப்போது தான் எனக்கு கேட்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரதி சகோதரி, அண்ணி உங்களுக்கு நல்ல ரசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகுபதி ஐயா, வாங்க ஐயா இணைஞ்சிருக்காரு. வானொலி இயக்குனர் கீத நேசன் அவர்களுக்கு ஒரு ஆர்ட் கொடுத்துருக்காரு. இரண்டு பேருக்குள்ள என்ன ஒரு இதுன்னு தெரியல, ஆர்ட் கொடுத்துருக்காரு. நன்றிகள். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அழகன் படத்திலிருந்து சங்கீத சுரங்கள் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. இதோ சகோதரி உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:18. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இது வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம்,

ஒலித்த பாடல், ஒரு அழகான பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அழகன் படத்திலிருந்து சங்கீத சுரங்கள் பாடல் இந்த பாடல் வரியில் தான் கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். அடுத்த பதிவு ரகுபதி ஐயா ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ரகுபதி ஐயா, தாய்மையான வேண்டுகோள் உங்களுக்கு, நான் இந்த மண்டவோடெல்லாம் போடவே கூடாது. என்னுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் மண்டவோடு போடுறது, ஸ்டிக்கர் போடுறது, இதெல்லாம் கண்டிப்பாக என்னுடைய நிகழ்ச்சியில் போடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ரகுபதி ஐயா என் கோச்சிக்காதீங்க, என் மேலே கோபப்படாதீங்க, நான் அன்பாக சொல்லுவேன், எதையுமே வந்து அன்பாக சொல்லுவேன், அதை அன்பாக ஏற்றுக்குங்க. அதுதான் மனிதனுடைய இயல்பு. இந்த மாதிரி பதிவு வேண்டாம், ஸ்டிக்கர் பதிவும் போடாதீங்க, நீங்கள் எழுத்து வடிவில் கொடுங்க. இப்போ இந்த பூலாம் மயிலெலாம் கொடுக்குறீங்க, இது தேசிய பறவை, மயில் இந்தியாவின் தேசிய பறவை, இதெல்லாம் அழகாக இருக்குது. ஒரு ஆர்ட் கொடுக்குறீங்க, வாழைப்பழம் தரீங்க, ஒரு நிலா தரீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த காட்சி வந்து நல்லா இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய பதிவை நான் இதை அடிக்கடிக்கு சொல்கிறதுக்கான காரணத்தை நான் இப்போது சொல்லிவிடுகிறேன். படவேடு ரேணுகம்பாள் கோயிலில் உள்ளே போயிட்டு தரிசனம் செய்து விட்டு வெளியே வரும்போது மொபைல் வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் தளத்தில் போயிட்டு என்ன போட்டிருக்காங்க, யார் இன்னைக்கு நிகழ்ச்சி கொடுக்குறாங்கன்னு நான் ஓப்பன் பண்ணும்போது, இதற்கு முன்னாடி இருந்த வானொலியில் உங்களுக்கு தெரியும் நான் எந்த வானொலியில் இருந்தேன், எவ்வளவு நாட்கள் இருந்தேன் அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். அதனால் அந்த அதை வந்து நான் வெளியே வந்து ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக நான் கோயிலுக்கு போயிட்டு வரவும் அந்த உங்கள் பதிவு தான் அங்கே முதல்ல நிற்கிது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்குது, அதுக்கு அந்த மண்டவோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு மாதிரி ஆகிடுச்சு எனக்கு, என்னடா கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்ணில் இதை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தூங்கி எழுந்தோம்னா கூட எதிர் வீட்டில் வந்து ஆகாதவங்களோ இல்லை அவங்க அவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்கனாக்கா அதெல்லாம் சிலருக்கு ஆகாது, ஆளை பார்த்தா ஆகாது, இவங்க எதிர்க்கு நம்ம போனால் அந்த வேலையே காரியம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கோயிலுக்கு வெளியே வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அதிலருந்து தான் நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் பாட்டு கேளுங்கள், வேறு பதிவு எந்த பதிவுனாலும் கொடுங்க, அது பிரச்சனை கிடையாது. அது ஏற்கனவே தளத்தில் வந்து ஸ்டிக்கர் பதிவெல்லாம் வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆனால் இனிமேல் போட மாட்டாங்கன்னு நினைக்கிற நேயர்கள் எழுத்து வடிவில் கொடுங்க. அதே மாதிரி இந்த மண்டவோடு எலும்பு கூடு இதெல்லாம் போடாதீங்க ரகுபதி, நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மேலே கோபப்படாதீங்க, நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு அன்பாக தான் சொல்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. உங்கள் விருப்ப பாடல் வரும், இணைந்திருங்க. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் மரகதமணி இசையில் அருமையான சங்கீத ஸ்வரங்கள், அருமையான பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் பாரதி சகோதரி. ஸ்டிக்கர் இனிமேல் இல்லை சகோதரி, ஸ்டிக்கர் போடாதீங்க, இது இன்றைய கடைசி என்னுடைய நிகழ்ச்சியில், இன்றைய கடைசி. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, யாருமே வந்து கோச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது அடுத்தவங்க பயன்படுத்திய அவங்களுடைய அறிவுத்திறனில் அதை எடுத்து எடிட் பண்ணி அவங்க போட்டது. அது உங்களுடைய மனதில் இருக்கும் என்ன கருத்துக்களை வந்து நீங்கள் எடுத்து பதிவாக செய்யுங்க, அது வந்து தவறே கிடையாது. அதை போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அப்போ நீங்கள் அங்கே அந்த போஸ்ட்டை தொட்டு அங்கே போடுறதுக்கு டைம் இருக்கும்போது ஒரு வார்த்தை நன்றி அப்படின்ற வார்த்தை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம படித்த படிப்புக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம நம்மளுடைய திறமையை வந்து காமிக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. இன்னொரு ஸ்டிக்கர் எடுத்து நம்ம பயன்படுத்தினா அது நல்லா இருக்காது, வேண்டான்னு சொல்ல வரேன். அது உங்களுடைய விருப்பம். இனிமேல் என்னுடைய நிகழ்ச்சியில் ஸ்டிக்கர் பதிவு வந்தால் கண்டிப்பாக நான் அதை படிக்க மாட்டேன். அப்புறம் நீங்கள் யாரும் தவறான்னு நினைக்காதீங்க. பாரதி சகோதரி வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, பாடல் மிக அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் சகோதரி. நீங்கள் யாரும் கோயிச்சிக்காதீங்க, நான் இவ்வளோ அதிகாரபூர்வமாக கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காக என் மேலே வருத்தப்படாதீங்க. என்னுடைய கருத்து அது. நீங்களே வந்து பதிவு போடும்போது, எழுத்து வடிவில் பதிவு போடும்போது உங்களுக்கு கவிதை கூட தானாக வரும். இப்போது காலையில் ஒரு பாட்டு ஒன்று போட்டேன், நல்லா கேட்டுங்க. இதை வண்டியில் மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்லக்கண்ணு அப்படின்ற பாடல் வரி கவிஞர் எழுதியிருக்காரு. ஆனால் கீதநேசன் அவர்கள் வந்து என்ன பதிவு போடுறாரு, வண்டியில் சிலிண்டரு அதை ஓட்டி செல்பவன் கீதநேசன் போடுறாரு பதிவை. அதாவது அது ஒரு திறன் தான், அது ஒரு அறிவு திறன் தான். அது காமெடியாக இருந்தாலும் அது ஒரு அறிவு திறன் தான். அது அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு இது ஆப்போசிட்டாக இப்படி போட்டால் இது கரெக்டாக இருக்குதுன்னு அவர் யோசிக்கிறாரு இல்லையா, அதுதானே ஒரு சிறப்பு. அங்கே அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் காமெடியாக போடுங்க, கலாய்க்கிற மாதிரி போடுங்க, எந்த பதிவு வேணாலும் போடுங்க, எவ்வளோ பதிவு வேணாலும் போடுங்க. நிச்சயமாக நான் உங்கள் பதிவுகளை எந்த பதிவும் விட மாட்டேன், கண்டிப்பாக படிப்பேன் சகோதரி. யாரும் எதுவும் கோவிச்சிக்காதீங்க, இவ்வளோ அதிகாரமாக வந்து இப்போ தான் வந்தான், இதெல்லாம் வந்து எதுக்கு மாத்திரம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்கிற கருத்து வந்து சரியில்லை அப்படின்னு நீங்கள் தீர்வு செஞ்சிங்கன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் மனசு அப்படி தான் போது நான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாருக்கும் யாரும் இந்த உலகத்தில் அடிமையாக கிடையாது, யார் சொல்லியும் கேட்கக்கூடாது. மனதில் அவங்கவுங்களுக்கு ஒரு சுய மரியாதை இருக்குது, அவங்கவுங்க சுயமாக நடந்துக்கிறதுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது. ஒவ்வொரு
மனிதனுக்கும் இந்தியாவில் கட்டின புருஷனே அதிகாரம் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது, அதே மாதிரி மனைவியும் சரி எந்த உரிமையும் கிடையாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் பதிவு சுதந்திரம் தான் எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம். சொல்லிட்டேன், நான் வந்து வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் ஒரு ஸ்டிக்கர் பதிவு. கோவை காயத்ரி சகோதரி, மன்னிக்கவும் இப்போது என் பாடல் ஒலிக்கிறது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. அனுமந்தபுரம் சங்கர் கோவை காயத்ரி சகோதரிக்கு அழகன் திரைப்பட பாடத்திலிருந்து சங்கீத சுரங்கள் என்ற பாடல் ஒலித்து சென்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தேன்மொழி சகோதரி, அழகன் பட பாடல் அருமை பாடல் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. கோவை காயத்ரி சகோதரி, ஆப்பில் எனக்கு பாடலே வரவில்லைன்னு சொல்லி, அங்கே ஏதோ பிரச்சனை சகோதரி உங்களுக்கு, மொபைலில் ஏதோ பிரச்சனை உங்களுக்கு, நெட்ஒர்க்கில் வந்து அங்கே சிக்னல் வேறு எதுனா, அந்த டவர் சிக்னலில் வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கும், அது 4G இல்லை 5G தெரியல, அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா இங்கே எல்லா உறவுகளுக்கும் பாடல் வரும்போது உங்களுக்கு மட்டும் வரலன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கும். தேன்மொழி சகோதரி, கோவை சகோதரிக்கு ஒரு நிமிஷம் மொபைலை ஆஃப் பண்ணி போடுங்க, எடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஜி அனுசுயா சகோதரி, சிறை படத்திலிருந்து பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கம் துணை இருக்கும் வரை அப்படின்ற வாணிஜரம் பாடலை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒளிபரப்பாகும் சகோதரி. இருங்க, அந்த ஸ்டிக்கர் பதிவு மகேஷ் மார்ட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருந்தால் இனிமேல் ஸ்டிக்கர் பதிவு என்னுடைய நிகழ்ச்சியில் அனுமதி இல்லை சகோ, போடாதீங்க. உங்கள் அதாவது எண்ணத்தில் இருக்கும் எழுத்துக்களை எழுத்து வடிவாக தளத்தில் கொடுங்கள், அதுதான் சிறப்பாக இருக்கும். ஸ்டிக்கர் பதிவு இனிமேல் போட்டால் நான் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன், என் மேலே கோபப்படாதீங்க. ஏன்னா அது அடுத்தவங்க பயன்படுத்திய ஸ்டிக்கர் அதெல்லாம், அது வந்து நம்ம சொந்த திறமையில் வந்து போடுறது நல்லாயிருக்கும். நன்றிகள். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து தேன்மொழி சகோதரிக்கு, நான் கேம் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் பதிவு போட்டு மொபைலில் வந்து அது ஒரு பூனை வந்து எடிட் பண்ணியிருக்கானுங்க. அந்த எடிட் பண்ணுறத வந்து இன்னொருத்தர் வந்து போடுற பதிவு அது. இது மேக்ஸிமம் வந்து நான் அந்த சில ஃபோனில் பார்க்கும்போது கூட சில இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்பலாம் ரசிக்க மாட்டேன் நான். ஏன்னா அது அடுத்தவங்க வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கணும், அதுக்கு ஒரு லைக் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் வந்து சிலருக்கெல்லாம் வந்து காசு வருது, அவங்க பிழைப்பிற்காக இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாற்றுறாங்க. அதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய திறமைக்கு உங்களுக்கு எது வேண்டுமோ அதை சிறப்பாக எடுத்து செல்லுங்கள், அது வந்து சிறப்பான வாழ்க்கையை தேர்ந்து கொடுக்கும். என்னுடைய கருத்து, நான் சொல்வதெல்லாம் தவறு என்று நினைக்காதீர்கள் யாரும், தயவுசெய்து சொல்கிறேன். நிறைய முறை நான் சொல்லிட்டேன், பல முறை இன்றைக்கி இவ்வளோ நாளாக நான் சொல்கிறதுக்கு சொன்னது கிடையாது, சொல்லிட்டேன். எதனா தப்பு இருந்தால் மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் யார் பாடல்னே தெரில, விட்டுட்டேன். அடுத்த பாடல் பாடுவோர் பாடினால் கொடுத்தாச்சு. பாரதி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனபால். விருப்ப பாடல் 1000 மலர்களே மலருங்கள், படம் நிறம் மாறாத பூக்கள். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் பாரதி தனபால், காவியா ஓவியா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்காங்க பாரதி சகோதரி. சகோதரி, அருமையான பாடல், எனக்கும் மிக மிக பிடித்த பாடல். இதெல்லாம் காலத்தால் அழியாத காவிய பாடல். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த பாடலாம் பல முறை கேட்டு ரசிச்சிருக்கேன் கிராமப்புறங்களில். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இளையராஜா இசையில் இந்த பாடலை உங்களுடன் நானும் சேர்ந்து நேயர்களும் சேர்ந்து கேட்கலாம். இதோ வருகிறது பாடல் ஒலிக்கும் நேரம், 3:30 16 வினாடிகள்.

0: நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். ஆனால் ஸ்டிக்கர் பதிவிற்கு மனம் மாறினால் போதும். சகோதரி, நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆனால் திரும்பவும் வந்து ஸ்டிக்கர் பதிவு போட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம் ஸ்டிக்கர் பதிவு இனிமேல் என்னுடைய நிகழ்ச்சியில். விரும்பி கேட்ட அன்பு சகோதரி பாரதி சகோதரி தான் விரும்பி கேட்டிருந்தாங்க, சென்னையிலிருந்து. நிறம் மாறாத பூக்கள், ஆயிரம் மலர்களை மலருங்கள், அழகான வரிகள், அருமையான பாடல், எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் சகோதரி. விரும்பி கேட்ட நேயர்கள், பாரதி, தனபால், காவ்யா, ஓவியா மற்றும் சபரி சொந்தங்களுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பு செய்தேன். மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். அடுத்து பாரதி சகோதரி, மிக்க நன்றி ஸ்டிக்கர் பதிவு. பாட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, அவங்களே பாட்டை போட்டு நீங்களே சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம் சகோதரி, மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல, நான் பேசுனது உங்களுக்கு கேட்டுச்சேன்னு தெரியல. அதனால் சொல்லி அடுத்த ஒரு நிமிடத்தில் அந்த பதிவு வந்திருக்கு, இனிமேல் போடாதீங்க யாரும். கோவை காயத்ரி சகோதரி, ஆயிரம் மலர்களே மலருங்கள் பாடல் மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. பாரதி சகோதரி, திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. இப்போது இதை வாசிக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எனக்கு, உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் கொடுக்கும்போது அதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு உற்சாகம். நேயர்கள் வந்து பதிவு கொடுத்துருக்காங்க, ஒரு பதிவு மிஸ் பண்ணாலும் உங்கள் மனசு பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒரு வானொலியில் நேயராக இருந்து அந்த பதிவை படிக்கலை அப்படின்னு சொல்லி தொகுப்பாளர் வந்து நான் கேள்வி கேட்டிருக்கேன். அதனால் வந்து ஏன் பாட்டு முன்னு முரண்பாடாக வருது, முன்ன பின்ன வருது, பாடல் இடையிலே கட் ஆகிடுச்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் கோபப்பட்டிருக்கான். இந்த ஆர்ஜேவை வந்த பிறகு நான் நிகழ்ச்சி கொடுக்கும்போது அதனுடைய வலி வேதனை, அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதெல்லாம் எவ்வளோ நான் உணர்ந்திருக்கேன். அதனால் வந்து யார் பதிவும் நான் விட மாட்டேன். அப்படியே சப்போஸ் விட்டுட்டாலும் ஒரு பதிவு கீழே கொடுங்க, இதில் ஒன்றும் தவறு கிடையாது. அந்த பதிவு படிக்கலன்னு சொல்லுங்கள், நான் படிக்கிறேன் கண்டிப்பாக. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் பதிவு, மனதிற்கு இதமான இனிமையான நிறைந்த பாடல், ஆயிரம் மலர்களே மலருங்கள், அழகு அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, நிறம் மாறாத பூக்கள் பட பாடல் அருமையான பாடல், பாரதி தேர்வு பாடல் இனிமையான பாடல், ஜென்சி அல்ல இது, வந்து யார் பாடினாங்கன்னா எஸ்பிபி சைலஜா பாடினது இது. அதனால் சகோதரி வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறுகள்லாம் வந்து எல்லாம் நானே இப்போ தான் தவறு இல்லாமல் நான் படிக்கிறேன்னா தவறாக சொல்லலாம், தவறான வார்த்தைகள் சொல்லலாம், நேரம் தப்பாக சொல்லலாம், படத்தின் பேரை தப்பாக சொல்லலாம், இதெல்லாம் தவறுகள்லாம் வந்து மனிதன் வந்து தவறு செய்வது, தவறு செய்தால்தான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தவறே பண்ணலை நான் நல்லவன் அப்படின்னா அவன் கண்டிப்பாக முன்னேற முடியாது. தவறுகள் இருக்கணும், இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும், எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாகும். அதனால் தப்புகள்லாம் வரலாம், நம்மளாம் நான் பிறக்கும் போதவ எல்லாம் கற்றுக்குறோம், எத்தனையோ எவ்வளோ மேதைகள்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படம் வந்து சைலஜா பாடந்தது. கோவை காயத்ரி சகோதரி, நடுவில் எனக்கு எதுவுமே கேட்கலை, மன்னிக்கவும், எனது விருப்ப பாடல் ஒலித்திருக்கும் என நினைக்கிறேன், நன்றி அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சகோதரி, நான் பாடல் கொடுக்குறேன் உங்களுக்கு, நிகழ்ச்சி கேளுங்க, நிறைவு பாடலாக கேட்கலாம். ஆர்ஜே அனுசியா சகோதரி, நிறம் மாறாத பூக்கள் இந்த படம் 20 வருடங்களுக்கு முன்பு சென்னை மந்தவெளி திரையரங்கில் வந்து துர்கா திரையரங்கத்தில் பார்த்து ரசித்தேன் அப்படின்னு பழைய நினைவுக்கு இந்த பாடல் வரி கொண்டுட்டு போயிருக்கு சகோதரிக்கு. எனக்கும் அப்படி தான் சகோதரி, நானும் ஒரு சில பாடல்கள் வரும்போது அந்த இளமை பருவத்தில், அறியாத பருவத்தில், தெரியாததெல்லாம் நம்ம பண்ணுவோம், அறியாத பருவத்தில் தெரியாத வேலையெல்லாம் பண்ணுவோம், அது என்னன்னே தெரியாது, இது தவறு இது சரி அப்படின்னு புரியாது நமக்கு அந்த நேரத்தில். அந்த பருவத்தில் இந்த பாடலெலாம் கூட நான் ரசிக்கும் போது இந்த இடத்துல இங்கே கேட்டோம், இப்படி போனோம் வந்தோம், அதாவது இரண்டாவது காட்சி பார்த்துக்கிட்டு சைக்கிளில் வரும்போது சைக்கிளில் காற்று இல்லாமல் 5 கிலோமீட்ரு அதை வந்து அப்படியே தள்ளிட்டே வந்தது ஞாபகம்லாம் இருக்குது. கால் எரியோ கல் முள் பாதையெல்லாம் கடந்து அந்த மாதிரி திரையரங்கங்களில் போய் படம் பார்த்துருக்கோம், அது பழைய நினைவுகள் வரும் சகோதரி. அதனால தான் வந்து வானொலி வந்து அழியாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் வந்து வானொலி என்றும் இருக்கும், அது இணையதளமாக இருந்தாலும் சரி, நம்ம மீடியம் வே ஷார்ட் வே அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது எப்பவுமே மாறாது, வானொலி என்பது மாறாது. வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து தான் ஊடகங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே வந்து இது ரெண்டு தான். இது இல்லைன்னா மக்களிடையே எதுவுமே போய் சேராது, மக்கள்கிட்ட எதுவுமே போகாது. இப்போ எல்லாருமே பத்திரிக்கை படிக்கிறவங்க கிடையாது, எல்லாருமே பத்திரிக்கை படிக்க முடியுமா? இப்போ வானொலியிலேயே நம்ம வானொலிக்கு இந்த இதில் பாட்டு கேட்க முடியல, சில பதிவு வந்து கேட்க முடியாமல் போகுது, பத்திரிகைலாம் வாங்கி நம்ம படிக்க முடியுமா தினம் தினம்? அதாவது டெக்னாலஜி வளராத காலத்தில் அந்த பத்திரிக்கைகள்லாம் வந்து இருக்கும்போது வீடு வீடாக கொடுத்துட்டு போவாங்க, அப்போ படிச்சுக்குவாங்க, காலையில் காபி டீ சாப்பிடும்போது ஒரு 1/2 hour 1 hour படிப்பாங்க. இது அதெல்லாம் மாறி இன்று உள்ளங்கையிலே வந்து விட்டது நமக்கு. நன்றி சகோதரி. ஏன்னா நீங்கள் மந்தவெளி திரையரங்கில் இன்றைக்கி இருக்கா சகோதரி? அந்த திரையரங்கம் வந்து சென்னை மந்தவெளியில் வந்து இந்த துர்கா திரையரங்கம் இருக்கிறதா? அந்த இடம் அப்படியே இருக்கா, இல்லை அது மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா, இல்லை அங்கே வேறு ஏதாச்சும் அந்த உரிமையாளர் வந்து வேறு எதனா பண்ணியிருக்காரா, நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. தேன்மொழி சகோதரி ஜென்சி இல்லை, எஸ்பிபி சைலஜான்னு சொல்லியிருக்காங்க, சைலஜா தான். கோவை காயத்ரி சகோஜி சகோதரி ஆர்ஜி அனுசுயா சகோதரிக்கு நல்ல நினைவாற்றல் சகோதரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கோவை காயத்ரி சகோதரிக்கும் ஒரு நினைவாற்றல் இருக்கும். அது காலப்போக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாடல் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு நினைவு வரும்போது நீங்கள் பதிவு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவர்கள் பார்த்த அனுபவத்தை பதிவாக கொடுத்துருக்கிறார்கள். நன்றி. பாரதி சகோதரி எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜி அனுசுயா சகோதரி இல்லை நண்பா, கடை காம்ப்ளெக்ஸ் ஆகிவிட்டது. ஆமாம் சகோதரி, கண்டிப்பாக அதை தான் நான் யோசித்தேன். ஏன்னா திரையரங்கம் இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிற ஜனங்கள்லாம் போயிட்டு அந்த தியேட்டரில் தான் படம் பார்ப்பாங்க, கிராமப்புறங்களில் கூட. அதாவது அது கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல சீட் போட்டிருப்பாங்க, சில இடத்துல ஓலையே வச்சு தென்னை ஓலையில் வச்சு கட்டியிருப்பாங்க, அது திரையரங்கம். அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள் உண்டு. இப்போ சென்னையில் வந்து மந்தவெளியில் துர்கா தியேட்டர் வந்து அந்த இடத்துல வந்து இவ்வளோ நாளாக ஆச்சுன்னா அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாது. இதுக்கப்புறம் இது எல்லாமே இப்போ நெட்ஒர்க்கில் எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் வீட்லேயே பார்த்துடுறாங்க. அதனால் தியேட்டரு இயங்காததுனால அதை வேறு வழி இல்லைன்றதுனால அதனுடைய உரிமையாளர் வந்து வேறு விதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்க, அந்த மாதிரி வேறு எதுனா பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. நன்றி நன்றி சகோதரி ஆர்ஜே அனுசுயா சகோதரிக்கு நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் பாடல்? அகில ஆஸ்திதர் சென்னையிலிருந்து கேட்டிருக்கேன். சகோதரி யானோ இன்றைக்கி பிஸியாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் விளக்கமாக பதிவு போடுவாங்க கரெக்டாக. சென்னையிலிருந்து அகிலாஸ்ரீதர் அப்படின்னு போட்டு படம் பெயர் பாடல் வரிலாம் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. இன்றைக்கி அதை ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு இன்னொரு நேயர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எனக்கும் புரியல ஆரம்பத்தில், இன்றைக்கி எதனா வேலையாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஓகே, பாத கொலுசு பாட்டு பாடி வரும் இந்த பாடல் வரியில் திருமதி பழனிச்சாமி படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க சகோதரி. சகோதரி உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசித்து பதிவு கொடுங்கள். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:43. இதோ உங்கள் விருப்ப பாடல்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்

திருமதி பழனிசாமி படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். 3:48 பாத கொலுசு பாட்டு பாடி வரும் இந்த பாடல் வரிகளை அருமையான பாடல் கேட்டு ரசித்தோம். சகோதரி தான் நிகழ்ச்சி கேட்கவில்லைன்னு நினைக்கிறேன், பதிவு கொடுக்கல. ஆர்ஜே அனசுயா சகோதரி, மயிலாப்பூர் காமதேனு திரையரங்கம் இருக்குது ஆனால் செயல்பாடுகளில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, பொதுவாகவே தேட்டரு வந்து இப்போல்லாம் திரையரங்கமெல்லாம் எங்கேயும் போகிறதில்லை. மக்கள் போனால் தானே, மொபைல் இருக்குது, எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும், அதையும் தூர்தர்ஷன் சேனல் வந்து ஆண்டனா வச்சுருப்பாங்க, அதில் சரியாகவே வராது. அந்த காட்சியை பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து 6 போயிட்டு கரெக்டாக உட்காந்துருவாங்க. எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் அனைவரும் அந்த வாசலில் போய் உட்காந்து அந்த விளம்பரம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். அந்த ஒளியும் ஒளிய நிகழ்ச்சி போடுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அபூர்வமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் அதை மறைஞ்சிலாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அந்த அதை பார்க்கணுன்னா விட மாட்டாங்க, உள்ளே போ விடவே மாட்டாங்க சில வீட்டில் வந்து. ஆனால் அப்படிலாம் கஷ்டப்பட்டு பார்த்த காலங்கள் உண்டு. அதனால் அன்றைக்கி திரையரங்கன்னா அன்றைக்கி எல்லாருமே போவாங்க. அந்த 6 ஆச்சுன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே போவாங்க. அந்த இரண்டாவது காட்சி வந்து வரும்போது முன்னதாகவே ஒரு 1/2 ஒன் ஹவர் முன்னாடியே போயிட்டு அந்த திரையரங்கத்துக்கு முன்னாடி அவ்வளவு மக்கள் கூட்டங்கள் இருக்கும். இதெல்லாம் மாறி போச்சு இன்றைக்கி, இன்னும் டெக்னாலஜி மாறிடும். இனிமேல் மொபைலே இருக்காது, ஒரு பேப்பர் தான் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அந்த பேப்பரை திறந்துட்டு சும்மா கையை இப்படி கையை கூட வைக்க தேய்க்க தேவையில்லை. நீ கையை இப்படி அசைவ் பண்ணாலே போதும், எல்லாமே டிஸ்பிளேவில் வந்துடும். அந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் வந்து இந்த தொழில்நுட்பம்லாம் வந்து டெக்னாலஜி பண்ணுறது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து சைனா ஜப்பான் இந்த மாதிரி தான். அவங்க காலையில் தூங்கி எழுந்த உடனே முதல் வேலையை வந்து யோசிக்கிறது தான். அவங்க அந்த சிஸ்டத்தில் போயிட்டு எதை என்ன பண்ணணும், எதை எப்படி செய்யணும் என்னன்றதெல்லாம் அவங்களுக்கு அதுதான் வேலையை. இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் தமிழ்நாட்டில் விவசாயம் முக்கியம், பொதுவாக வந்து விவசாயம் தான் அதிகம். நம்ம தூங்கி எழுந்த உடனே விவசாயத்தை போகிறோம், வயலுக்கு போகிறோம், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், நம்ம எப்படி போகிறோம். அதே மாதிரி அவங்க வந்து அந்த எதை என்ன பண்ணணும், இன்றைக்கி இப்படி இதை கண்டுபிடிக்கணும், அதை செய்யணும் அதை செய்யணும், அவங்களுக்கு அது தான். அதனால் வந்து எல்லாமே மாறும். இனிமேல் வரும் காலங்கள் வந்து ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே வரும். கோவை காயத்ரி சகோதரி, பாத கொலுசு பாட்டு இனிமையான பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். ஆர்ஜி அனசுயா சகோதரி, சிவாஜி ஐயா அவர்களுக்கு சொந்தமான சாந்தி திரையரங்கமும் இப்போ இது இல்லை, அதுவும் மாற்றி விட்டார்கள். ஆஹா, மவுண்ட் ரோட்டில் இருந்தது அந்த எல்ஐசி பில்டிங் அப்போலாம் வந்து அதுதான் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே சென்னையில் வந்து ஹைட்டாக இருக்காது, அந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் ஹைட்டாக இருக்கும். அப்போலாம் எனக்கு சின்ன வயசு, என்ன இருக்கும் வயசுனால் ஒரு 12 இருக்கும் அப்போது. அப்போ மாமா வந்து தாய் மாமா அங்கே காவல்துறையில் எஸ்ஐயாக இருந்தார், அதனால் அங்கேயே இருந்த மாமா வீட்டில் கொஞ்சம் நாள். அதனால் எனக்கு அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா தெரியும் சகோதரி. அந்த சிவாஜி அவர்கள் திரையரங்கம் வந்து பார்த்துருக்கேன், ஆனால் ரொம்ப நாளாச்சு நான் பார்க்க, இப்போ போல என்னன்னு தெரியாது. நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு வேலை இல்லைல்ல. உங்கள் தகவலுக்கு நன்றிகள் சகோதரி. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் பதிவு, புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி பாரதி.

சகோதரி பாடல் அழகு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே அனுசுயா சகோதரி அருமையான அழகான வரிகளில் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுமந்தபுரம் சங்கர் பெண் வர்ணனைப்பு பாடல்களில் இதுவும் ஒரு சிறந்த பாடல் கண்டிப்பாக. ஆர்ஜே அனுசுயா சகோதரி எங்களுக்கும் இந்த அனுபவம் உண்டு, 25 பைசா கொடுத்து விட்டு பார்ப்போம். ஆனால் நீங்கள் 25 பைசான்றீங்க, நான் 35 காசு கொடுத்து பார்த்த ஞாபகம் இருக்கிறது. 35 காசு இன்னமும் வச்சுருக்கேன் நான் எல்லாமே, அந்த காயின்ஸ்லாம் இருக்குது. அப்போல்லாம் அந்த 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கேன் நான். அது ஒரு பொக்கிசம், அதாவது மறக்க முடியாத நினைவுகள். அதை வந்து நம்ம எப்போயாச்சும் அதை திடீர்னு இப்போ போயிட்டு இதை பார்க்கணுன்னா நமக்கு தெரியாதில்ல. இப்போ வேணா கூட உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். நான் எல்லாமே வச்சுருக்கேன் நான், எதையும் ஒரு பழைய பொருள்களை ஒரு பொக்கிசமாக வச்சுருக்கணும். அந்த அனுபவம் உண்டு சகோதரி. இன்றைக்கி 25 காசே இல்லை, இன்றைக்கி 50 காசும் கிடையாது, அதையும் எடுத்தாச்சு. 25 காசு ஃபஸ்ட்டில் எடுத்துட்டாங்க, 50 பைசா செல்லாதுன்னு அதுக்கப்புறம் போயாச்சு. நடைமுறையில் 50 காசு இருக்குதா என்னன்னு தெரியல கரெக்டாக எனக்கு, அது நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் 25 காசு எடுத்துட்டாங்க. இப்போ 1 ரூபாய்க்கு என்ன பொருள் வருது, 1 ரூபா கொடுத்தாலும் எந்த பொருளும் வராது, காலகட்டமான மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பாடல் ஒலிக்கும் போது எனக்கும் ஒரு ஞாபகம், இந்த ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரில் வந்து அப்போது இப்போவும் இருக்குது. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் இந்த படம் வரும்போது அந்த மின் போஸ்ட்டில் வந்து எல்லாத்துலேயும் அந்த கொண்டை ஸ்பீக்கரை வந்து கட்டியிருப்பாங்க அதில். அப்போ அந்த இந்த பாடல் ஒலிக்கும் போது இது ஒரு பெரிய ரசனையாக கேட்போம். அந்த பாத கொலுசு சத்தன்ற பாட்டு வரியெல்லாம் வரும்போது அந்த இளமையான வயதில் வந்து ரொம்ப ரசிக்கிறது, அதாவது பசங்களை வந்து பார்த்து ரசிக்கிறது, அது எல்லாருக்கும் வரும், அது நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ஜாலியாக பார்க்குறது அவ்வளோதான். அந்த பாடல் ஒலிக்கும், அந்த அந்த அந்த பாடல் வரும்போது அப்படி ஒரு ரசனை எனக்குள்ள. நன்றிகள், அருமையான பாடல், ரொம்ப ரசித்து நானும் கேட்டு இருந்தேன், அருமையான பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் என்றால் ரகுபதி ஐயா. நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கண்டிப்பாக கீழே கொடுக்குவோம். உங்களுடைய பாடல் வந்து நான் பார்வேட் பண்ணுறேன், நீங்கள் ஓகே கொடுங்க. நீங்கள் பதிவு போட கஷ்டமாக இருக்குதுன்னா கூட நான் பார்வேட் பண்ணுறேன், ஓகே கொடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா கஷ்டப்பட்டு பாடல் பதிவு பண்ணியிருக்கீங்க. கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. தங்கமகன் படத்திலிருந்து மச்சான பாரடி, இந்த பாடலும் வந்து நீண்ட நாட்கள் ஆச்சு கேட்டு. அப்போல்லாம் கூட இந்த பாடல் ஒரு கலை கட்டக்கூடிய ஒரு பாடல், திரையரங்கில் வந்து இந்த பாட்டெல்லாம் போட்டாங்கலாம், சவுண்டு வைப்பாங்க அதிகமாக அந்த பாடல் திரையரங்கு தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாடல் வரும்போது அந்த ஸ்பீக்கர் சவுண்டு வந்து அதிகமாக வச்சுருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. மச்சான பாரடி பாடல் வரியில் கரூர் மாவடியான் கோவில் ரகுபதி தங்க பொண்ணு மனோஜ்குமார் காவியா இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 3:54.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. நேரம் 3:59:48. தங்கமகன் பாடலை கேட்டார். ஆனால் தங்கமகன் எங்கு சென்றாருன்னு தெரியல. பாடல் கேட்டு ரசித்தோம் நாம். பாடல் பதிவிட்ட அன்பான உள்ளம் ஆலையே காணும், எங்கே போனாருன்னு தெரியல. ஏன்னா அந்த மண்டை ஓட்டை எடுன்னு சொன்னதுனால கோபம் வந்துருச்சு என்னன்னு தெரியல அவருக்கு. இதில் கோபப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் கோபப்படலாம், ஆனால் மனிதனுக்கு கோபம் இருந்தால் மட்டுமே அவன் பல சிந்தனைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு தான் உண்டு. கோபம் இருக்க வேண்டியது தான். நான் அன்பான கோபத்தில் சொல்கிறேன், அன்பு அன்பாக சொல்கிறேன். அது வந்து அடுத்தவன் பயன்படுத்திய ஸ்டிக்கர், அது அந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு போஸ்ட்டுகள்லாம் போட்டால் வானொலிக்கு அழகு கிடையாது. சபரி என்பது ஐயப்பனை குறிக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சிப்படத்தில் நம்ம போடும்போது அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குதுன்றதுக்காக தான் நான் ஒரு அன்பாக சொல்கிறேன். அதனால் வந்து அவர் சொல்கிற கருத்துக்கள் தவறு. நம்ம பாட்டை போட்டோம், பாட்டு கேட்கக்கூடாது, பதில் பதிவு கொடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் தெரியல, கேட்டிருந்தால் தயவுசெய்து ஒரு பதிவு கொடுக்கவும். ஏன்னா மன நிறைவோடு நான் கொடுத்தேன் என்பது நீங்களும் கேட்டீங்கன்னு நான் மனசுக்குள்ளே நினைப்பேன். அதுதான் எல்லா தொகுப்பாளரும் அதுதான் நினைப்பாங்க. அந்த உறவு, பதிவிட்ட உறவு, பாடல் கேட்டாங்கன்னா ஒரு மகிழ்ச்சி. இப்போ நான் கூட பார்வேட் பண்ணும்போது லைக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன். நீங்கள் பதிவே கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பாடல் நிச்சயமாக கேட்குறீங்க அப்படின்றதான கருத்து எனக்கு. இப்போ ரகுபதி ஐயா வந்து பாடல் கேட்டிருப்பார். அவர் கேட்டாரா இல்லையான்றத நான் இப்போதே சொல்கிறேன். அவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பாடல் கேட்கல, பாடல் கேட்கவில்லை. அவர் வேற எங்கே, வேற வானொலியில் போயிட்டாரா என்னன்னு தெரியல. நன்றிகள். தங்கமகன் படத்திலிருந்து தான் மச்சானை பாரடி இந்த பாடலை கேட்டது. இந்த பாடல் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. ரொம்ப துள்ளலான பாடல் இது, ரொம்ப ஒரு விறுவிறுப்பான பாடல். அதனால் ஒரு அருமையான பாடல். கரூர் மாவடியான் கோவில் ரகுபதி, தங்கப்பொண்ணு காவியா, மனோஜ்குமார் இவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். அருமையான பாடல். கோவை காயத்ரி சகோதரி அழகான துள்ளல் பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா சகோதரி அருமையான பாடல், ஆனால் ரகுபதி சகோதரர் கேட்கிறாரா இல்லையா தெரியவில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன் சகோதரி. விடுங்க, பரவாயில்ல, பாடல் தானே எல்லோரும் கேட்கலாம், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா பகல் நேரத்தில் எவ்வளோ பேசலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், நிகழ்ச்சி வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் கொண்டுட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேரத்தில் இது போன்று பேசி கொடுத்தால் உறக்கம் வந்து விடுகிறது, நேரம் கடந்து செல்கிறது மெயினாக. அதனால் வந்து ராத்திரி நேரத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்த்து விட்டு பதிவுகளை மட்டும் படித்து விட்டு பாடல் ஒலிபரப்பு செய்வது தான் சிறப்பு என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். ஆமாம், அடுத்தது யாரும் இல்லை. எனது விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது, கேட்டு ரசிப்போம். நேரம் 5:02.

இளையராஜா இசையில் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஜானகி குரலில் அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. சகோதரி மன்னிக்கவும், நம்ம ஆர்ஜே அனுசுயா சகோதரி அதாவது கிளியர் ஷாட் கொடுத்துட்டேன், நான் கவனிக்கலை. பதிவிற்கு மட்டும் பண்ணியிருக்கேன் பாடல், ஆனால் அந்த பதிவு இருந்தால் தானே படிக்க முடியும். என்னுடைய பாடல் இருக்கிறது நண்பான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சகோதரி. சகோதரி கோவை காயத்ரி சகோதரி வந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் கண்டிப்பாக அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான். பாரதி சகோதரி 4:02, அதாவது வினாடியை விட்டுட்டிங்களே, வினாடி சொல்லவே இல்லையே. இது ஏன் வந்து நான் தவறுதெல்லாம் சொன்னேன்னா, இங்கே கோயில் மணி இருக்குது, கோயிலில் வந்து 1 மணி நேரம் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க அந்த கோயில்களில் எல்லாமே வந்து இரவு நேரத்தில் 10 மணிக்கு கட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதேமாதிரி காலையில் 4 மணி, விடியற் காலையில் 4 மணிக்கு தொடங்குற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாடல் வந்து வரும்போது இது 5 மணி டைம் அப்படின்னு தான் நான் அந்த நினைவில் தான் 5:02 சொன்னேன். மற்றபடியாக வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் கவனிக்கிறீங்க என்பது பதிவில் வந்து கரெக்டாக தெரியுது. எல்லா நேர்களும் வந்து என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறது தான் முக்கியமானது. மிக்க நன்றிகள் சகோதரி. 4 மணி தான், அதாவது நீங்கள் நான் சொன்னது தவறு தான். நான் 5:02 சொன்னேன், அதை கரெக்டாக 4:02. அது விபத் பாரதியில் அடிக்கடிக்கு நடக்கும் இது போலலாம். வந்து அந்த வானொலியில் ட்ரான்சிஸ்டர் ரேடியோ வச்சுருக்கும் போது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் அதை பேட்ரி போட்டு தான் அப்போலாம் வந்து யூஸ் பண்ண முடியும். 2 செல் 3 செல் அந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வந்து இந்த மாதிரி மாற்றி சொல்லிவிடுவாங்க. நன்றிகள் சகோதரி. கோவை காயத்ரி சகோதரி அனுசுயா அக்கா கேட்ட பாடல் கண்டிப்பாக. பாரதி சகோதரி திரு பிரியா வீரமணி அவர்கள் முத்துமணி பாடுகிறார் அருமை. நான் பாடலை சகோதரி, எனக்கு பாடலாம் வராது. எப்போவுமே வந்து பாட்டுலாம் வந்து நான் பாடியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு அது என்ன பிடிக்காத மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம பாடுறது வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி, மற்றவங்க கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற என்னுடைய உள்மனதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் பாடுவது என்றால் நான் பாடியிருக்கேன், பாட தெரியாமலாம் இல்லை பாடியிருக்கேன். ஆனால் அது கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால தான் நான் பாடுறது கிடையாது. கவிதையை நிறைய எழுதுவேன். கவிதைனா ரொம்ப எனக்கு பிடிக்கும். கோவை காயத்ரி சகோதரி ஒலிக்கும் பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பாரதி சகோதரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கர்லாம் கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாமே வந்து தடை பண்ண முடியாது இல்லையா. எனக்கு அந்த வேறு ஒருத்தர் எடிட் பண்ண ஸ்டிக்கர் வேண்டவே வேண்டாம். அது ரொம்ப, ஏன்னா அடுத்தவன் எடிட் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம சுயமாக வந்து எதையுமே வந்து நம்ம சுயமாக யோசிக்கணும். இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளை வந்து நம்ம தயார் பண்ண முடியாது. அந்த பொருளை வாங்கிட்டோம்னா அதை யோசிக்கணும், வாங்கிட்டு வந்து இது எப்படி அமைச்சிருக்காங்க, இது இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், இதை எந்த மாதிரி பயன்படுத்தினா நீண்ட நாட்களுக்கு வரும், அப்படி தான் நம்ம யோசிக்கணுமே கண்டியே. அதை விட்டுட்டு நம்ம அதே மாதிரி தயார் பண்ணலாம், கடையில் போய் வாங்க முடியுமா, வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அதை எடிட் பண்ணுறது காசுக்காக எடிட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து இப்போ நிறைய ஆப்பில் வந்து இது பண்ணுறாங்க. உங்களுடைய ஃபோட்டோ வைத்து நீங்கள் இந்த போல் வந்து பேசலான்றதெல்லாம் பேசுகிறாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. ஒரு காலம் அவங்களாம் பணம் போகுது, நம்மளுடைய காசு 1 ரூபா போகுது கண்டிப்பாக வந்து, நம்ம காசு வந்து அவங்க கிட்ட போகுது. அதனால் அவங்க தான் வந்து பெரிய ஆள் ஆகிறாங்க, நம்மளாம் வந்து முட்டாள் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. என்னுடைய கருத்துக்களை ஏற்று அன்பான உறவுகள் பதிவுகளை கொடுக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து நான் சொன்ன கருத்துக்களை ஏற்று பதிவாக கொடுக்குறீர்கள். நீங்கள் எவ்வளோ பதிவுனா கொடுங்க, நான் கண்டிப்பாக படிக்கிறேன். அடுத்த பாடல் ஆர்ஜே அனுசுயா சகோதரி விருப்பத்தில்தான் அந்த பாடல் வருகிறது. சிறை படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. பாடிக்கொண்டே இருப்போம் உன் பக்கம் துணை இருக்கும் வரை. இந்த பாடல் வரியில் அழகான வரி, அழகான பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் குரலில் ஒலிக்க விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபரி இணையதள வானொலியில். இதோ சபரி இணையதள வானொலியில் உங்கள் விருப்பமாக வருகிறது சகோதரி, கேட்டு ரசிக்கலாம்.

இப்போது ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்தது. இதற்கு முன்னதாக ஒலித்த பாடல் ஆர்ஜே அனுசியா சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தது முன்னாடி. ஏன்னா எனது அன்பு நண்பர் காவல்துறையில் பணியாற்றாரு, தமிழ்நாடு காவல்துறையில் அவர் வந்திருந்தார். அதனால் அவர்கிட்ட பேசுகிறதுக்காகவே நான் ஒரு பாடல் ஒலிபரப்பு செய்தேன். சகோதரி விரும்பி கேட்ட பாடல் சிறை. இந்த படத்திலிருந்து பாடிக்கொண்டே இருப்பேன் உன் பக்கம் துணை இருக்கும் வரை. வாணிஜரம் அவர்கள் குரலில் வந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். வாணிஜரம் மாதிரி பாடணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பல மொழியில் பாடி ரொம்ப அசத்திருக்காங்க. ஒரு சூப்பரான பாடகி. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலூர், எங்கள் ஊர் பக்கம் சேர்ந்தவங்க வேலூர். அவங்க 8வது பிள்ளை பிறந்து விட்டது என்று வீட்டில் மன உளைச்சலோடு இருந்தவங்க குடும்பமே அந்த குழந்தையே வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவங்க தான் வாணிஜெயராம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியுதோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறேன். இது நான் புள்ளி விவரமாக எடுத்தால் மட்டும்தான் நான் அந்த தகவலையை வந்து இப்போது இணையதள வானொலியில் வந்து நான் சொல்லுவேன். அது தவறுகள் எங்கேயுமே இருக்காது. நான் அதை எடுத்து மட்டும்தான் அதை கரெக்டாக சொல்லுவேன். எந்த விஷயம் பேசினாலும் தெரியாத விஷயத்த நான் லைவாக சொல்லவே மாட்டேன். வாணிஜெயராம் வந்து அப்படி பிறந்தவங்க 8வது வாணிஜெயராம் வந்து 8வது வந்து சில வீட்டுக்கு ஆகாது. 8வதாக இருக்கிறவங்க கூட அந்த எதிர் வீட்டில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்டே வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். அதை அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எதிர்காலம் வந்து சில சாங்கிய இந்த சடங்குகள்லாம் பார்ப்பாங்க. சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க இப்படி வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வாணிஜெயராம் அம்மா வந்து 8வதுன்றதுனால அவங்களுக்கு சாஸ்திரம் பார்க்கல, அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அவங்க வீட்டில் வந்து இந்த பெண் பிள்ளையவே பிறந்துருச்சு 8வதா, இது நம்ம குடும்பத்துக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டா வெறுப்புக்காக வளர்த்து ஆளாக்கி அவங்க வந்து படித்து அவங்க வந்து மைசூரில் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து, சென்னையில் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பாட தொடங்கி ஒவ்வொரு பாடலாக பாடி அவ்வளோ பெரிய ஆளாகி நிறைய தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது எல்லாம் நிறைய விருது வாங்கியிருக்காங்க. அது சொல்லலாம் எவ்வளோ, தென்னிந்திய விருது, திரைப்படத்துறையில் வந்து ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான பாடகி வாணிஜெயராம் அம்மா. நன்றிகள் சகோதரி. அவர்கள் விருப்பத்தில் நீங்கள் கேட்டீங்க, நாங்களும் கேட்டு ரசித்தோம். பாரதி சகோதரி, திரு பிரியா வீரமணி அவர்கள் முத்துமணி பாட, ஓ நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் அதை. கோவை காயத்ரி சகோதரி, இந்த படம் சூப்பராக இருக்கும், அனைத்து கதாபாத்திரங்களும் மிக அருமையாக நடித்து இருப்பார்கள். வாணி அம்மாவின் இழையோடும் குரலில் இப்பாடல் இனிமை. பாடல் பாடலை தேர்வு செய்த அனுசியா சகோதரி பேர் வந்து அனுசியாவா அனுசுயாவா? அது எனக்கு கரெக்டாக, எனக்கு சகோதரி அனுசியா சகோதரி தான் எனக்கு கரெக்டாக தமிழில் அதை டைப் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து அனுசுயான்னு வருது, ஒரு டைம் அனுசியான்னு போடுறாங்க. வடமொழியத்தில் அந்த ஸ்ரீன்ற எழுத்து அங்கே வருது. இதில் என்ன உங்களுடைய பெயர், கரெக்டான பெயரை எனக்கு அனுப்புங்க. இது ரொம்ப நாளாக எனக்கு கேட்கணும்னு ஒரு எண்ணம். உங்களுக்கு பெயர் வந்து தமிழ் எழுத்தில் வந்து அழகாக போடுங்க சகோதரி. அது ஆர்ஜே அனுசுயா சகோதரி தான் போடணும் நான் சொன்ன பதிவுக்கு. இன்று இரவு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? 7 மணி நிகழ்ச்சி இருக்கிறது. வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்க இருக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் உறவுகள் கைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறார். 8270330491 இந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை பாடலாம். பாடல் கேட்டு ரசிப்பார்கள் அனைத்து நேயர்களும். ஆர்ஜே அனுசுயா சகோதரி, என்னை பெற்றெடுக்க அம்மாவை விட என் அருமை அம்மா வாணி அம்மாவை என்னால் மறக்கவே முடியாது. ஆஹா, அதே மாதிரி தான் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் வந்து வாணிஜெயராம் என்றாலே உயிர், வாணிஜெயராம் பாடல் யார் கேட்டாலும் அந்த படம் இதுதான், படம் இதுதான் பாடல் அப்படின்னு கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அது போன்ற சகோதரியும் வந்து வாணிஜெயராம்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வாணிஜெயராம்னா பிடிக்கும். பாடல் நிறைய பாடல் கேட்டிருக்கேன். எல்லா பாடகியும் நான் விட குரல் தான் நமக்கு மெயினான விஷயம். வாணிஜெயராம் ஜெயச்சந்திரன் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல்களை கேட்டால் அது ஒரு ரசனையாக இருக்கும்.
அந்த வகையில் வாணி அம்மா வந்து ரொம்ப சூப்பராக பாடக்கூடியவங்க. அவங்க மாடியில் மேலே ஏறும்போது படியில் இருந்து தவறி கீழே வந்து தலையில் அடிபட்டு தான் அவங்க வந்து அவர் உயிர் பிரிந்தது. என்ன செய்ய, காலத்தின் கட்டாயம், ஏதாச்சும் ஒரு அதாவது விபத்து நடக்கும் இல்லையா, எல்லாருக்குமே நடக்கும் இல்லையா, யாரும் நல்ல விதமாக இருப்போம் என்பது கிடையாது. இந்த நிமிடம் உயிர் இருக்கும், அடுத்த நிமிடம் உயிர் பிரியும், இதுதான் வாழ்க்கை. அப்துல் கலாம் ஐயா கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு தான் நல்லா இருந்தார், உடனே வந்து அவருக்கு எப்படி நடக்குது இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நிறைய பாடகிகள்லாம் வந்து பாடியிருக்காங்க, பாடும்போதே மேடையில் ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இணையதளத்தில் நம்ம பார்க்குறோம், வலைதளங்களில் எவ்வளோ போடுறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் மறக்க வாணிஜெயராம் அம்மாவை என்னால் மறக்க முடியாது சகோதரரே. அந்த அளவுக்கு என் உயிர் பிரிந்த நேரம் சில நாட்கள் வரவில்லை, இப்பொழுதும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு சோகமாக சொல்லியிருக்காங்க சகோதரி. நாமும் ஒரு நாள் செல்லக்கூடிய தருணம் தானே, அதனால் வந்து அவருடைய பிறப்பிற்கு இறப்பு என்று ஒன்று, அவர் பிரிந்து சென்று விட்டார் சகோதரி. நாமும் ஒரு நாள் செல்வோம், அது நிச்சயமாக உண்டு. யாரையும் காயப்படுத்த வேண்டாம், அன்பாக இருங்கள், இருக்கும்போது ஆனந்தமாக இருங்கள், நல்ல விதமாக பேசுங்கள், பண்போடு பாசத்தோடு பேசி சந்தோஷமாக மகிழுங்கள். இன்று இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இருப்பதை விட்டு விட்டு வேறு எதனா வந்து நம்ம இதை பண்ண அதை பண்ண பெருசாக பண்ணிவிட்டு பல சிக்கலில் மாட்டி மன உளைச்சலுக்கு ஆளாகி அது சிறிய இதயம், பூ போன்ற இதயம், அது அந்த இதயத்தை கஷ்டப்படுத்தாதீங்க. உறங்கும் போது மட்டும்தான் நான் நிம்மதியாக உறங்குகிறேன் அப்படின்னு அது நினைக்குமா, பகலில் அதை அவ்வளோ கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அதுக்காக தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நாமும் ஒரு நாள் செல்லக்கூடியவர்கள் தான், அதனால் அவருடைய கடமை அவர் வந்து இறைவனுக்கு சொந்தமாகி விட்டார். என்ன செய்ய முடியும் சகோதரி? ஆர்ஜே அனுசுயா சகோதரி, சில நாட்கள் மீண்டு வரவில்லை, நான் விரும்பி கேட்ட பாடலை ஒலிக்க விட்ட சகோதரர் பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க சகோதரி. பாரதி சகோதரி, சங்கீதம் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. கோவை காயத்ரி சகோதரி, சபரி சொந்தங்களின் அனைத்து விருப்ப பாடல்களையும் மிக பொறுமையுடன் அழகாக தேடி எடுத்து எங்களுக்கு தந்து எங்களுடன் பயணித்து எங்களை மகிழ்விக்கும் பிரியா வீரமணி சகோதரருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி கோவை காயத்ரி சகோதரி. பாரதி சகோதரி மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆர்ஜே அனுசுயா சகோதரி, உங்கள் பெயர் அனுசுயா இப்போ போட்டிருக்கிறது தானே சகோதரி? அதாவது அனுசுயான்றது கரெக்டாக எதை போடணுன்றத சொல்லுங்கள். இதுதான் உண்மை சகோதரரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சென்னையில் வசிக்கும் பொழுது அம்மாவை அடிக்கடி பார்த்து பேசியிருக்கேன், மறக்க முடியாத ஒரு தருணம். ஆஹா, அனுசுயா உங்கள் பேர், ஓகே, நன்றி சகோதரி. நானே அதை சேஞ்ச் பண்ணிடுறேன், ஏன்னா அங்கே வந்து சி போட்டிருக்கேன் நான், அதை மாற்றணும், அதை மாற்றிடுறேன், தவறாக இருக்குது. அது வடமொழியில் வந்து சி போடுறாங்க, அந்த எழுத்தும் போடக்கூடாது. அப்போ இதுதான் கரெக்டான எழுத்து, நான் அப்போயே நினச்சேன் இதுதான் வரும், பெண்களுக்கு வந்து அனுசுயான்றது தான் கரெக்டாக இருக்கும், அனுசியான்னு போட மாட்டாங்க அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் தெரியாமல் நம்ம இதை கேட்டலனா இன்றைக்கி கேட்கக்கூடிய தருணம் கேட்டுவிட்டேன், நன்றிகள். இப்போ பாடல் கேட்கலாமா, இல்லை பாடல் உறவுகள் யாராச்சும் இருந்தீங்களா பதிவு கொடுக்குறீங்களா பாடலுக்கு? அப்படி இல்லைனா நான் என் நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன் உறவுகளே. ஏன்னா யாரும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இல்லை, ஆன்லைனில் 6 பேர் தான் காமிக்குது. இந்த வானொலியெல்லாம் சிறப்பாக போகணும் என்றால் சிறப்பான தொகுப்பாளர்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சிகளை அனைத்தும் விளம்பரங்கள், அதாவது அனுசரணை விளம்பரங்களோடு நேயர்களுக்கு உற்சாகமாக அனைத்து தொகுப்பாளர்களும் சிறப்பாக கொடுத்து வானொலியை மேலும் வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இயக்குநர்கள் அதை முயற்சி எடுத்து தொகுப்பாளர்களை தேடி நல்ல ஒரு தமிழ் உச்சரிப்பு பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு தொகுப்பாளரை எடுத்து போட்டால் தான் நிகழ்ச்சி வந்து கரெக்டாக போகும். ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டும் நான் கொடுக்க முடியாது, இயக்குனர் மட்டும் நான் கொடுக்க முடியாது, அது கடினமான வேலை. சில நேரத்தில் வந்து சில நிகழ்ச்சி நடத்தவே முடியாமல் போயிடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இயக்குனர் தான் அதுக்கு தேர்வு செய்ய வேண்டும், என்ன செய்வது. தேன்மொழி சகோதரி, எனக்கு அவசரமான வேலை, அதனால் தான் பதிவு போட முடியவில்லை, மன்னிக்கவும். பரவாயில்ல சகோதரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேலை செய்யுங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம், நீங்கள் வேலை முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்காக அதில் இருக்கிற ஸ்டிக்கர் பதிவு எடுத்து போடுறது அந்த மாதிரி வேண்டாம். நீங்கள் பதிவே போடலனாலும் பரவாயில்ல,
உங்களுடைய வேலைகள் நீங்கள் கவனித்துவிட்டு பிறகு இணைந்து பதிவு கொடுக்கலாம், தவறில்லை. அடுத்தது, யார் காயத்ரி சகோதரி தான் ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, அது என்ன பாடல் ஞாபகம் வரலையே? அதை ஒரு பாடல் வரி பதிவு பண்ணுங்கள் சகோதரி, எனக்கு ஞாபகம் வரல. அனுசுயா சகோதரி வந்து மறுபடியும், ஆர்ஜே அனுசுயா சகோதரி, சில நாட்களுக்கு பிறகு நான் இணைந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க சகோதரி, கண்டிப்பாக நேர்களும் வந்து அவளாக எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இந்த வானொலியில் பயணிச்சிட்ருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கிறது, உறவுகள் அனைவரும் வருவார்கள். வருவதற்கு முன்னதாக ஒரு நாள் நான் நாளை நிகழ்ச்சியை வழங்க வருகிறேன் என்ற தகவலை கொடுத்து விட்டு வாருங்கள். சகோதரி காயத்ரி சகோதரி தான் பாடல் கேட்கல, நெட்ஒர்க் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அது என்ன பாடல்னு எனக்கு ஞாபகம் வரல, இப்போ நான் கிளியர் ஷாட் கொடுத்துட்டேன். ஒரு ஒரு வரி மட்டும் அங்கே பாடல் வரி கொடுங்க, என்ன பாடல்னு. அழகன், அழகன் படப்பாடல், என்ன பாடல் அது? பாடல் வரி சகோதரி, என்ன பாடல் தெரியலையே அழகனில். அழகனில் என்ன பாடல்?

ஒலித்த பாடல் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான். அழகன் என்ற படத்திலிருந்து சங்கீத சுரங்கள் இந்த பாடல் ஏற்கனவே ஒளிபரப்பாச்சு. சகோதரி கேட்கவில்லை அப்படின்னு சொன்னதனால நான் மறுபடியும் ஒளிபரப்பு செய்தேன். அடுத்து பதிவுகளை பார்க்கலாம். தேன்மொழி சகோதரி வந்து சங்கீத சுரங்கள் பாடலை இப்போது தான் கேட்டோம்னு சொன்னாங்க. சகோதரி வந்து கேட்கல, அவங்களுக்கு இணைய பிரச்சனை, அதனால் வந்து கேட்கல. மறுபடியும் நான் ஒளிபரப்பு செய்தேன். நான் கேட்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி. ஆமாம், பாடல் எடுக்கவில்லை, சொன்னீர்களே அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கோவை காயத்ரி சகோதரி. நன்றி சகோதரரே, எனக்கு மிகவும் பிடித்த பாடல், மறுபடியும் ஒளிபரப்பு செய்ததுக்கு மிகவும் நன்றி, மிகவும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஆர்ஜே அனுசுயா சகோதரி. அருமையான அழகான பாடலை தேர்வு செய்த காயத்ரி சகோதரிக்கு வாழ்த்துக்கள். பாடலை ஒழிக்கிவிட்ட பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள். தொலைபேசி வழியாக காதலர்கள் எப்படி பரிமாற்றம் செய்கிறார்கள் பாருங்கள். நன்றிகள் சகோதரி. அதாவது வெளிச்சம் இருந்தால், அதாவது ஒரு மறைவான இடத்துல ஒரு காதலர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, மறைவான இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா வெளிச்சம் இருக்கும்போது மறைஞ்சி பேசுவாங்க. ஆனால் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா துள்ளி குதிச்சு, கல் முள் கரடு முருடான பாதை எதுவும் இருந்தாலும் துள்ளி குதிச்சு ஓடிடுவாங்க தெரியுமா. ஆனால் இங்கே வந்து இந்த பாட்டை கேளுங்க, உங்களுக்கு புரியும்.

வைரமுத்து அவர்கள் வைர வரியில் வெளிச்சம் என்ற படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் குரலில் அற்புதமாக ஒலித்தது. நான் வந்து படத்தின் பெயரை சொல்லிவிட்டேன் முதலிலே, அதாவது படத்தின் பெயரையும் சொல்லிவிடுவேன், அந்த வெளிச்சம் என்ற வார்த்தையும் வரும். இது காலையில் நான் 7 மணிக்கு இசை கானம் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கும்போது நான் வந்து படத்தின் பெயரை முதலிலே சொல்லுவேன். அதை நீங்கள் உச்சரிப்பு கவனிக்கணும், கவனித்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அது ஏதாச்சும் நான் சொல்கிற வார்த்தை கவிதையோடு சேர்ந்து வந்துடும், அதை கண்டுபிடிக்க முடியாது. நான் இப்போ கூட சொல்லிட்டேன், தெளிவாக சொன்னேன், ஒரு பெண் வந்து ஒரு வெளிச்சமான இடம் இல்லாமல் ஒரு மறைவான இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா, அதை யாராச்சும் பார்த்துட்றாங்கன்னா துள்ளி குதித்து ஓடுவாங்க. அதாவது முள் கல் முள் எதுவுமே அங்கே பார்க்க மாட்டாங்க, எதுவுமே தெரியாது அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆனால் அந்த பாடல் வரியில் கரெக்டாக அதுக்கு படத்தின் பெயரும் வரும், பாடல் வரியும் வரும். அதில் அதை நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்படி தான் நான் காலையில் கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படி தான் பேசி கொடுத்தேன். நான் பேசும்போது சிலருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். இப்போ கூட நான் ஒரு பாடல் வந்து நான் ஒளிபரப்பு பண்ணுறேன், அந்த பாடல் வந்து என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிருங்க, நான் சொல்கிறேன். நான் அதுக்கு இப்போ பதிவு படிச்சுட்டு நான் சொல்கிறேன். கோவை காயத்ரி சகோதரி கேட்டு மகிழ்ந்தேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது ஏற்கனவே படிச்சுட்டேன். வெளிச்சம் படப்பாடல்னு சொல்லியிருக்கீங்க, அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சகோதரி. வெளிச்சம் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் படம்னு சொல்லலை, ஆனால் அதுக்கான ஒரு குழு தான் கொடுத்தேன் உங்களுக்கு. இப்படி தானே கேட்டு வெகு நாளாகி விட்டது, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகிலா சகோதரி. அருமையான பாடல் பதிவுன்னு சொல்லியிருக்காங்க, பாடல் பதிவுள்ள சகோதரி எனது விருப்பம். ஆர்ஜே அனுசுயா சகோதரி இந்த பாடல் படப்பாடலை 3 மாதத்திற்கு முன்பு இதய ராகம் நிகழ்ச்சிகள் சகோதரி ராஜேஸ்வரி விருப்பத்தில் பாடல் ஒலித்தது. ஆர்ஜன ஞாபக சக்தி இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் காலத்தால் அழியாத காவிய பாடல். வைரமுத்து வந்து நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருப்பார். அந்த வகையில் எவ்வளோ பாடல்கள் வைரமுத்து வந்து, எல்லா கவிஞர்களும் பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கிறது, அது குறிப்பாக நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதில் முக்கியமானவர்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வைரமுத்துக்கு ஒரு திறமை, கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு திறமை, அதே மாதிரி கங்கை அமரன் அவர்கள் வந்து அவருக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியாது. அந்த வார்த்தைகள் வந்து வல்லினம் மெல்லினம் அந்த நெடில் குறியெல்லாம் வந்து அவர் கரெக்டாக மாற்றி கரெக்டாக ஒரு கோர்வையாக கொடுத்துருவார். அது நிறைய பாடல்கள் இருக்குது, நான் சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லலாம் பாடலை பற்றி. அந்த வகையில் வந்து கங்கை அமரன் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பராக எழுதுவார். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பாடல் வந்து ரசனை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம ரசிக்க முடியும். இப்போது ஒரு காதலியும் காதலனும், காதலன் வந்து கேட்குறான் ஏதோ ஒன்று, அதாவது சொல்லிடு, அதாவது நீ சொல்லிடு, அதை சொல்லிடு சொல்லிடு சொல்லிட்டு போயிடு, நீ என்னை விட்டுரு சொல்லிட்டு போயிடு. அதாவது எவ்வளோ உங்கள்கிட்ட வந்து நான் எவ்வளோ கதைகள்லாம் சொல்லியிருக்கேன், நிறைய கதையை நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் அந்த ஒரு ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் காதலன். அவள் என்ன சொல்கிறான்றத இந்த பாடலில் கேளுங்கள்.

ஒலித்த பாடல் அமைதிப்படை என்ற படத்திலிருந்து சத்யராஜ் ரஞ்சிதா அவர்கள் நடித்த ஒரு அருமையான படம் இளையராஜா இசையில் கேட்டு ரசித்தோம். எனது விருப்பத்தில் ஒலித்தது இந்த படம் வந்து ரஞ்சிதா வந்து பார்த்துருக்கேன் நேராக. எங்கே பார்த்துருக்கேன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் அங்கே ஒரு படக்காட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது பாரதி ராஜா கிட்டேயும் நான் பேசியிருக்கேன், அவர்கிட்ட கை கொடுத்து ஒரு 15-20 நிமிடம் இருக்கும் பேசியிருக்கேன் அவர்கிட்ட, ரொம்ப நேரம். நல்லா அற்புதமாக பேசுவார். அப்போ வந்து என்ன, அதாவது ஒரு சீரியல் எடுத்துகிட்டு இருந்தாங்க, தெற்கத்தி பொண்ணுன்ற ஒரு சீரியல் ஒன்று அப்போது போயிட்டு இருந்தது. அப்போது இதில் வந்து ரஞ்சிதா வந்து அந்த கதையில் வந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ படக்காட்சி அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் இந்த பாடல் அவங்க தான் வந்து படத்தில் வந்து பாடுற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியை. அருமையான பாடல் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். அதே மாதிரி இப்போ ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு நகரத்துக்கு சென்றால், நகரம் என்றால் சென்னைக்கு வந்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த சென்னையில் வந்து இருக்கக்கூடிய இப்போ கிராமத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வயல் இருக்கும், அதே மாதிரி காடுங்க, மரம் செடி கொடி, இது மாடு, கிராமத்தில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இவர் பார்த்துருக்காரு, பிறந்ததுலேருந்தே அவர் பார்த்துருக்காரு. இப்போ சென்னைக்கு போனால் ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ரோட்டில் போகும்போது சைடில் மேலே ஃப்ளைட் போகும்போது திடீர்னு பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு உணர்வு மனசுக்குள்ளோ, அந்த வண்டிகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த இயற்கை காட்சி அங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்க்கும்போது நிறைய ஒரு வித்தியாசமாக தெரியும் இல்லையா. விதவிதமான கார்கள், அந்த ரோடே பார்த்தாவே அவருக்கு ஒரு வித்தியாசமாக, ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அந்த பெரிய பெரிய மேம்பாலங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து உணர்வுகள் எப்படி இருக்கும் மனசுக்குள்ளோ, அதை வந்து இந்த பாட்டில் கேட்டால் புரியும். அது அந்த பாடல்

0: அண்ணன் பட்டில போயிட்டு வந்திருக்காரு, என்ன பார்த்த ஏது பார்த்தேன்னு கேட்காம என்ன அடுப்பு ஓடிக்கிட்டு
1: இருக்கேன்.
2: நீங்க தான் இந்த ஊருக்கு வந்துருவேன் சொன்னீங்களே.
1: இந்த பாலுக்கோ
2: அண்ணா

0: ஆமா, கண்ணாடி மட்டும்தானா? வளையல் வாங்கிட்டு வரலையா?
1: வளையல் கடைக்கு போய் வளையல் கேட்டா அவன் அளவுக்காக என்ன கையில் நீட்ட சொல்றான்.
0: நேற்று தானே என்ன கெட்டு போச்சு.
2: அது சரி, பட்டணத்துல வேற என்னென்ன பாத்தீங்க?
1: பட்டணத்துலயா? அச்சோ அச்சோ அச்சோ.

பாதுகாத்திரை காட்டாந்து அடிக்கிறாங்கம்மா. அங்கே பணம் இருந்தா கோட்டைய கூட வாங்கிக்கிறாங்கம்மா. அம்மம்மா அம்மம்மா.

நான் ஒரு நாள் சாவாயின்னு ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலுக்கு பேரு சாவாயின்னு வச்சிருக்கானே, எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். உள்ளே போய் பார்த்த பழையும் பொம்பளையும் கால் மாறாறி ஆடுறாங்க. அது டான்ஸ், யூ அண்ட் ஐ டான்ஸ்.

மனுஷங்க எல்லாம் சுத்திக்கிறாங்கம்மா, இந்த நாட்டையாள போவதாக எண்ணிக்கிறாங்கம்மா.

0: நான் ஒரு பெரிய விருந்துக்கு போனேன், அங்கே ஒரு பொண்ணு வந்தா. பக்கத்துல போறதுக்கு அப்புறம்தான் பொண்ணு தெரிஞ்சது. அவ நடந்த என்ன நட, வாத்து நட. அவளுக்கு உதடே இல்ல போல இருக்கு, கையிலேயே உதட்டுவமும் இல்ல போல இருக்கு, உதட்டுவமும் இல்ல போல இருக்கு. அதையும் கையிலேயே வச்சிருந்த ஆறடி கூந்தல். அவளோட ஆடணும் பாடணும் என்னென்னவோ பண்ணணும் போல சவர். அவளோட ஆடணும் அவளோட ஆடணும் பாடணும் என்னென்னவோ பண்ணணும் போல சவலும் பாடணும் என்னென்னவோ பண்ணணும் போல சவலும்
1: ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ.

0: இந்த பாடல் தாய் என்ற படத்திலிருந்து ஒலித்தது. இதில் இந்த படத்தில் கண்ணதாசன் வந்து எந்த அளவுக்கு அவர் சென்னைக்கு வரும்போது அவர் எப்படி வந்தார், எப்படிலாம் வந்து எங்கெங்கெல்லாம் போய் வேலை கேட்டு எப்படி ஒரு கவிதை எழுதி அதுக்கப்புறம் ஒரு பாடகராகி அதுக்கப்புறம் அவர் நிறைய இடத்துல கூப்பிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியது கிடையாது. இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு யோசித்து எழுதியிருக்கார் பாருங்கள் அந்த பாடலை. அதனால் எனது விருப்பத்தில் ஒலித்தது அந்த பாடல். இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி நேயர்களுக்கு தெரியுமா, தெரியாத நேயர்கள் யாருன்னா அது தெரியுமா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த நல்ல நாளில் எனக்கு ஒரு காதல் கடிதம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க இவங்க. அந்த எதற்காக கேட்குறாங்க அப்படின்றது இந்த நல்ல நாளில் வந்து அவங்க கேட்கும்போது அந்த கவிதை வந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த கவிதை வந்து எப்படி எழுதுறாங்கன்றத நீங்களே இந்த பாடல் வரி மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
1: சூர்மிகா சீக்கே பதனிசா ஆப் கே சாத் AI powered personal music teacher from Saregama.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில். நேரம் 5:02. இப்போதும் சரியாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. நேரம் இப்போதான் மணி அடிக்கிறது. ஒலித்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன், வாணிஜெரம் அவர்கள் குரலில் தான் எனது விருப்பமாக அந்த பாடல் ஒலித்து சென்றது. பாடல் என்பது ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த பாடலை வேண்டுமென்றாலும் கேட்கலாம், தவறு கிடையாது. நம் கண்கள், 2 கண்களை இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த கண்கள் வளரவே வளராது. நீ குழந்தை பருவத்தில் எந்த இடம் வளராமல் இருக்குது, நம்ம உடலில் வந்து எது வளராமல் இருக்குதுன்னா கண்கள் வளராது, கண்கள் வளரவே வளராது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த கண் உள்ளே இருக்கு லென்ஸு, அது வளரவே வளராது. ஒரு முறை இறைவன் படைத்து விட்டான், அது அப்படியே தான் இருக்கும். அதுபோல் இந்த 2 கண்கள் எதை வேண்டுமானால் பார்க்குதோ அதே மாதிரி பாடல்கள் வந்து கவிஞன் வந்து எழுதுகிறான். அந்த பாடல் காட்சிகளை படம் பிடிக்கிறார்கள் தயாரிப்பாளர்கள், அதை வந்து தமிழக அரசுக்கு அந்த படத்தை எடுத்து செல்கிறார்கள். அவங்களும் திரையரங்கில் போட்டு பார்க்குறாங்க. முக்கியஸ்தர்கள், முக்கியமான விஐபிங்கள்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இந்த படம் வந்து மக்கள் மனதுக்கு போகலாம், இது வந்து நல்ல படம், இது மனசு, அதாவது மக்களுக்கு புரியும்படி சில வார்த்தைகள் இருக்கிறது, நல்ல படம்னு சொல்லு, இந்த பாடல்லாம் நல்ல பாடல், இது மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒளிபரப்பு திரையரங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அதை வந்து ஒளிபரப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் வந்து அவங்க இப்போ ஒளிபரப்பு கொடுக்கல அப்படின்னா இந்த பாட்டெல்லாம் ஒளிபரப்பு வெளியே வந்திருக்காது. இந்த பாட்டை வந்து ரசிக்க யாருமே ரசிக்க முடியாதுன்னு இல்லை, எல்லாத்தையுமே ரசிக்கணுங்க வாழ்க்கைனா. எல்லாத்தையுமே சாப்பிட்ணும். நாக்கு வந்து பல சுவையை கொடுக்குது நமக்கு, இனிப்பை கொடுக்குது, கசப்பை கொடுக்குது, எல்லாமே கொடுக்கும் அந்த நாக்குன்றது, எல்லாமே கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம பாடல் வந்து நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கணும். இந்த பாடல் சரியில்லை, அந்த பாடல் சரியில்லைன்னு யாருமே வந்து சொல்லக்கூடாது. அது என்னுடைய கருத்து. அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசிங்கள், உங்கள் இதயத்தை இதமாக்கும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து வாணிஜெயராம் அம்மா, அவங்க எவ்வளோ ஒரு பெண்கள்னா பொதுவாக வந்து அச்சம், நாணம், மடம், பயர்ப்பு இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் வாணிஜெயராம் அம்மா ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் ஒரு காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் ஒரு பட காட்சி மாதிரி ஒரு நாடக கலையாக வச்சு, ஸ்பீக்கர் வச்சு ஆர்னு, அதாவது பாக்ஸு, ஸ்பீக்கர் பாக்ஸு, லைட்லாம் போட்டு அந்த மேடையில் வந்து அந்த கேசட்டு வந்து ஒலி நாடா கேசட்டு வந்து அந்த டேப் ரெக்கார்ட் வெளியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்பீக்கர் வழியாக. அப்போது அதுக்கு டான்ஸ் கொடுப்பாங்க, அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் கொடுப்பாங்க. அந்த வாணிஜெயராம் அம்மா அந்த பாடலை ஒரு கவிஞன் வந்து அந்த வார்த்தையை வந்து எப்படி எழுதியிருப்பார், அதை வந்து பேசவே முடியாது, அதை பண்ண முடியாது. ஆனால் அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வாணிஜெயராம் அம்மா அந்த பாடலை பாடி மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை வந்து நீங்கள் கேளுங்கள், நான் இப்போ ஒளிபரப்பு பண்ணுறேன்.

ஒலித்த பாடல் வாணிஜராம் அவர்கள் பாடிய பாடல். அதாவது அந்த பாடல் வந்து ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தது. ஒரு பாடலாசிரியர் இந்த பாடலை நீங்கள் தான் பாட வேண்டும் என்று இசையமைப்பாளர் சொல்கிறாங்கன்னா வாணிஜராம் மறுக்காமல் அது அவங்களுடைய கலை. அது மாதிரி வானொலி கேட்பது நம்மளோட ரசியை ரசனை. அது எந்த பாடல் வேண்டுமானாலும் கேட்கலாம். இது கேட்கக்கூடாது அதை கேட்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனதில் உள்ளதை நீங்கள் எந்த பாடல் வேண்டுமானாலும் கேட்கலாம். சுதந்திரம், பொது சுதந்திரம் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த வகையில் நான் வந்து எல்லா பாடலும் ஒளிபரப்பு செய்வேன். எனக்கு பொதுவாக வந்து இது போன்ற அதாவது பொதுவாகவே வந்து இசை காதல் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆரம்பத்திலிருந்து அப்படி கேட்டு பழகிவிட்டேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இறைவனே வந்தாலும் என்னை யாராலையும் மாற்றவே முடியாது. நான் ஒரு வானொலியில் வந்து காதல் கவிதைகள் வந்து அவ்வளோ கவிதை போடுவேன். அது பெண் தொகுப்பாளராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னை கேட்கவே மாட்டாங்கப்பா. நான் எல்லாருக்குமே போடுவேன், பொதுவானது. அதனால் எல்லாமே படிச்சுடுவாங்க, யாருமே எதுவும் சொல்லவே மாட்டாங்க. என்னுடைய இயல்பான குணம் அந்த மாதிரி. அந்த மாதிரி பாடல் வந்து எந்த பாடல் வேணுமானாலும் நான் ஒளிபரப்பு செய்வேன். யாரும் தவறாக நினைக்காதீர்கள். அதுக்கப்புறம் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதையனா யாராச்சும் எதனா கேள்வி கேட்டிங்கன்னா நான் எனக்கு வந்து கோபம் அதிகமாக வரும். அதனால் வந்து பாடல் வந்து ஒரு சிலது வந்து கேட்காத பாடல்கள் இந்த மாதிரி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒளிபரப்பு செய்வேன். அதனால் உறவுகள் யாரும் வந்து எதுவும் நினைக்க வேண்டாம். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. இவர் இதுக்கு பாவம் எவ்வளோ நேரம் அந்த மரத்தடியில் உட்காந்து இந்த பதிவை யோசித்தாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சிருப்பார் பழகுது. இது அவங்க மனைவி வீட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. வேறு அது வேறு ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கு. தளத்தில் போட்டிருக்காரு அருமையாக. நானும் காதல் கடிதம் எழுதி கையை நீட்டி கொடுத்தேன். அவங்க கையை பிடிச்சி நீங்கள் அவங்க கையில் வச்சிங்களா? ஓகே. உடனே அவள் என் கையை பிடித்தாள். அப்புறம் என்ன நடந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். என் மனதில் தாங்க முடியல, அந்த சந்தோஷத்தை வந்து தாங்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. என் கையில் ஏதோ காட்டி வாழ்த்துக்கள் சொன்னாள். அதாவது ஏதோ காமிச்சு வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப எண்ணற்ற மகிழ்ச்சி பழகுது அவங்களுக்கு. அவருக்கு என்னவென்று கேட்டேன், இதுதான் ராக்கி. அதாவது என்னவென்று கேட்டேன், இதுதான் ராக்கின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இன்று முதல் நீங்கள் என் அண்ணன். சூப்பரான பொண்ணு, அது அருமையான பொண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களை வந்து காதலிக்கிறவங்க ஒரு காதல் கடிதமோ வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறதோ எதனா ஒரு தகவல் கொடுக்குறாங்கன்னா உடனே நீங்கள் அண்ணன் என்று சொல்லிவிட்டால் அவன் மனசு மாறிவிடும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் கண்டிப்பாக மாறாது, மாறாது. வார்த்தையால் மட்டும்தான் அண்ணன் என்று அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து அண்ணன் சொல்லிட்டு சொன்னால் இவருடைய மனம் மாறும். அப்படி என்றால் உங்களை அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்பது தான் அர்த்தம். அதுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் விட்டுவிட வேண்டும். இருங்க, அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருக்கீங்க பார்க்குறேன். என்று சொல்லிவிட்டால், அண்ணன் என்று சொல்லிவிட்டால் அப்படின்னா உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். உங்களை பிடிச்சிருந்தால் மாமாவாக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. உங்களை பிடிக்கல அப்புறம் திருப்பி அவன் வந்து தோண்டிட்டு போகிறீங்க அங்கே. பாவம், அது நிம்மதியாக எங்கன்னா படிச்சுட்டு நிம்மதியாக எங்கன்னா இருந்துட்டு போகுது. அப்புறம் என்ன தான் பண்ணீங்கன்னு தெரியல. இன்று என்னது ராசபந்தன் நாள் அன்னைக்கு, இந்த நாளுக்கு இந்த வார்த்தையாது. இது உண்மையாக நடந்ததா என்ன உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் அதை விட்டுருங்க. அது எந்த நாளானா இருந்துட்டு போகுது, அது நமக்கு முக்கியம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இது போன்று நடந்தது உண்டா? கையை பிடித்து காதல் கடிதத்தை கொடுத்தீங்களா இல்லையா? கேள்வி, அது ஒரு கேள்வி தான். மற்ற கீழக்கிற கேள்வியெல்லாம் அதெல்லாம் வந்து பதிலே வேண்டாம். நீங்கள் கையை நீட்டுங்க, காலை நீட்டுங்க, நீங்கள் வந்து எந்த வார்த்தை வேணாலும் சொல்லட்டும். காதல் கடிதம் கொடுத்தீங்களா இல்லையா கையை பிடிச்சி? இதுக்கு பதிலை சொல்லுங்கள். கீழே தளத்தில் வந்துட்டார். சொல்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த பாடல் உண்மையிலே வந்து பக்தி பாடல் அல்ல. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பக்தி பாடல்னு நினச்சிருப்பாங்க. அது பக்தி பாடல் அல்ல. காட்சிக்கு மட்டும் பக்தி பாடல், அதில் வரும் வரிகளை கூர்ந்து கவனிங்கள். அதில் ஒரு இரண்டு இடம் மூன்று இடம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். பாடலை வந்து அனுபவபூர்வமாக ரசித்து அந்த பாடல் வரிகளை ரொம்ப கவனமாக நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இந்த பாடலில் வர வரியில் ஒரு இரண்டு மூன்று இடத்துல வந்து தவறாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது பக்தி பாடல் அல்ல அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா,
நீங்கள் பதிவு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரியும் பதிவு வந்து யாரும் கொடுக்கறதில்ல. அதனால் இப்போ அந்த பாடல் நான் ஒளிபரப்பு பண்ணுறேன். இந்த பாடல் பக்தி பாடல் அல்ல, ஆனால் எல்லாருக்குமே வந்து திரைப்படத்தில் கூட அந்த பக்தி காட்சியாக தான் காமிச்சிருப்பாங்க. அது வந்து எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கிறது அதில், வந்து ஒரு சில இடத்துல வந்து கவிஞர் வந்து மறைமுகமாக எழுதியிருப்பார். ஆனால் அந்த காட்சி படத்தை பார்க்கும்போது அது எதையும் தவறுதுகள் தவறாக வந்து யாருமே நினைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சி அது. ஆனால் அந்த இடத்துல தவறுதுகள் இருக்கிறது, ஆனால் கவிஞருக்கு வந்து நல்லா தெரியும். அதை மக்கள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது யாராலையுமே வந்து. அந்த வார்த்தைகளில் உச்சரிப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தவறுதெல்லாம் வரும். அங்கே அந்த பாடல் இப்போ ஒளிபரப்பு பண்ணுறேன், அதை ஒரிஜினலாகவே கொடுக்குறேன் நான். அது வந்து ஏன்னா ரீமெக்ஸில் வரும் சிலதெல்லாம் வந்து நான் ஒரிஜினலாகவே கொடுக்குறேன்.

ஒலித்த பாடல் பி. சுசிலா அவர்கள் பாடிய பாடல். இதுவரை உங்கள் விருப்பமாகவும் எனது விருப்பமாகவும் சில பாடல்களை ஒலிபரப்பு செய்தேன் சபரி இணையதள வானொலியில். எப்போதும் இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. வானொலியில் விளம்பரம் செய்யும் அன்பு உறவுகள், உங்கள் அதாவது அண்ணன் பசங்க, தங்கை பசங்க, பெரியப்பா சித்தப்பா பசங்க, இந்த மாதிரி பிறந்த நாள் திருமண நாள் வருதுன்னா குறைந்த கட்டணத்தில் சபரி இணையதள வானொலியில் விளம்பரம் செய்யுங்கள். தொழிற் சார்ந்த விளம்பரங்களும் வரவேற்கப்படுகிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்கேன் நான். இருந்தாலும் நேயர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருந்தால் வானொலியில் நான் இதில் பயணிக்கிறவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த விளம்பர அனுசரணைகள்லாம் வரும். இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலையில் சில இதெல்லாம் வந்து அவரால் செய்ய முடியல. எனக்கு தெரியும், பேசும்போதே தெரியும் யார் எப்படி பேசுகிறாங்க, அவங்க எதற்காக எப்படி என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவருக்காக உதவி அப்படின்னு நான் சொல்ல வரல. நமக்கும் சேர்ந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாருடைய காசும் அதில் இருக்கும். அது ஆண்டு விழாவுக்காக ஏதோ ஒரு சின்ன தொகை இருந்தால் ஏதாச்சும் ஒரு செலவுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று என்னுடைய எண்ணம். அது உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அனுசரணை பிறந்த நாள் திருமண நாள் இது வரும்பொழுது நீங்கள் 200 ரூபாய் கொடுத்து அந்த 3 மணி நேரம் உங்களுக்காக சிறப்பாக தொகுத்து தொகுப்பாளர்கள் தொகுத்து வழங்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரு விளம்பர அனுசரணை எப்போவுமே கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்களாம் இந்த மாதிரி அனுசரணை வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம், ஆனால் அது நடைமுறையில் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்போது நான் வந்திருக்கிறேன். நான் வந்து ஒரு தொகுப்பாளர், நான் வானொலி இயக்குனர் மாதிரி பேச வேண்டிய எனக்கு உரிமை இல்லை. அதை வந்து இயக்குனர் வந்து சொல்லணும். அவர் என்ன சொல்லுவார்ன்றது தெரியல. அதை யாராச்சும் ஒரு நேயர் கேட்டாங்கன்னா, நீங்கள் தொகுப்பாளர் தானே எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷமே இந்த வானொலியில் இருக்க மாட்டேன் நான், கண்டிப்பாக வெளியே போயிடுவேன். ஏன்னா இயக்குனர் வந்து எனக்கு ஏதாச்சும் நீங்கள் முன்னெடுத்துங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வானொலியில் வந்து அதிகாரப்பூர்வமாக சொன்னார்னா மட்டும்தான் நான் வந்து எதையுமே செய்ய முடியும். நான் வந்து ஒரு தொகுப்பாளர், எனக்கு எந்த உரிமையும் கிடையாது கேட்குறதுக்கு. நான் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லவும் கூடாது, அது இயக்குனர் தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டார், இருந்தாலும் நீங்கள் வந்து வானொலியை பார்த்துக்குங்க, நீங்கள் ஏதாச்சும் பேசுங்க பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க உங்கள் விருப்பம் அப்படின்ற வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் அவர் சொன்ன வார்த்தையை கையில் எடுத்துக்கொண்டு உங்களிடம் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். நான் சொல்லும் கருத்துக்கள் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அன்பு உறவுகளே, அனுசரணை முக்கியம். அதனால் அனுசரணை குறைந்த கட்டணத்தில் அனுசரணை கொடுங்க. ஏன்னா தொழிற்சார்ந்த விளம்பரங்கள் வந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒளிபரப்பாகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் என்பது மற்றவர்கள் காதுகளுக்கு போய் சேரக்கூடிய வகையில் ஒரு விளம்பரம் தான் அது. அது ஏன் கொடுக்க 500 ரூபான்றது, இப்போ ஒரு விளம்பரத்துக்கு 500 ரூபா கேட்குறோம், ஒரு 300 ரூபா கேட்குறோம், 100 ரூபா கேட்குறோம், ஏதோ ஒரு எவ்வளோ காசு போயிடுது. அதனால் அந்த விளம்பரம் வந்து சபரி வானொலி வந்து வரவேற்கிறது. அன்பு உறவுகளே, நீங்கள் வந்து இனிமேல் பிறந்த நாள் திருமண நாள் வந்து அனுசரணை கொடுங்க. அதேமாதிரி என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம், தயவுசெய்து ஸ்டிக்கர் பதிவு போடாதீங்க. நீங்கள் பதிவு எவ்வளோ பதிவு வேண்டுமானாலும் கொடுங்கள், கண்டிப்பாக இந்த வீரமணி கண்டிப்பாக படிப்பார். அதனால் வந்து தாய்மையான வேண்டுகோள், உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம். நன்றி. இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்று 20 மணிக்கு சந்திக்கிறேன். நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். ஆம் நேயர் சொந்தங்களே, உங்கள் விருப்பமான பாடலை பாடி மகிழுங்கள், நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் அன்பு சொந்தங்களே.

0: சபரி ஓனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 7:04. இந்த நிமிடத்தில் இணையும் நேர்சொந்தம் வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சினி பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம் சார, வணக்கம். நம்ம சபரி எஃப்எம் அன்பு உள்ள உங்கள் அனைவருக்கும், உங்களுக்கும், எனக்கு, எல்லாருக்கும் சேர்த்து இனிய மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. பாடுங்கள்.

0: உங்கள் பாடலை கேட்டு இன்னும் நாங்கள் மகிழ்ச்சியும் நலமாக இருக்கிறோம்.
1: ஓகே சார், நான் வந்து இந்த ஆவணி மாதம் தொடங்கியது வந்து முகூர்த்த நாள் வச்சு ஒரு பாடலை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: நீங்களே எழுதியதா?
1: இல்ல சார், அவ்வளவு அறிவுல எனக்கு இல்ல சார். இருந்த குடும்பத்தை
0: என்கிட்ட இருக்கு தாங்காது. நீங்க பாடுங்கள்.
1: இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழ வனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க இங்கு பாடணும். பக்கத்துல பொண்ணு புள்ள நிக்க கண்ணு பாடும் முத்தத்துல கட்டழக அம்மா வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சென்று பாடணும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும், பொருத்தம் எல்லாத்தி வருத்தந்தான் தோணும். அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழ தனியால நின்னு. முதலில் யோசிக்கணும், பிறகு நேசிக்கணும். மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டிப்போ.

0: வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணும் தான் வேறு விளங்க இங்கு வாழணும். சோழ வனத்தில் ஒரு தோடி கோயில் போலதான் காலம் முழுக்க சிந்த பாடணும். புதுல மணியாட்டும் உடப்பத்தான் பாரு தெருவில் அசஞ்சாடும் திருவாரூர் சேரு. ஓம குச்சி போல் குடிச்சாரா தாரோ சாவி அணுத்தக்கா தாங்காது பாரோ. இவரு ஏனியடி நடக்கும் ஏனியடி நிலவ நின்னுக்கிட்டு தொட்டுடுவார் பாரு. மனைவி குள்ளமணி உயரும் மூணு அடி இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி கொண்ணும் ஊரு. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது குட்ட என்றும் இணையாது. ஒரு சோடி கோயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும்.
1: அருமை அருமை அட்டகாசமாக இருந்தது பாடல். ஓ அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி.
1: பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து சிவரஞ்சனி அவர்கள் 100 வருஷம் வாழணும் அழகான பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாருங்கள் ஐயா, வாருங்கள்.
2: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
1: வணக்கம் ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊரல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் இருந்திருந்தேன். உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் இருந்திருந்தேன். கருவூரில் குடி புகுந்தேன் மண்ணூரில் விழுந்து விட்டேன். கருவூரில் குடி புகுந்தே மண்ணூரில் விழுந்து விட்டேன். கண்ணூரில் தவழ்ந்திருந்தே கையூரில் வளர்ந்து வந்தே காலூரில் நடந்து வந்தே காளையூர் வந்து விட்டே. வேலூரை பார்த்து விட்டே வெளியூரில் கலந்து விட்டே. பாலூர் பருவம் என்னும் பட்டினத்தில் குடிபோதே. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. காதலூர் காட்டியவள் காட்டூரில்

0: வாழ்வதற்கும் கிளிமொழியா இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேளை வரவில்லையடா. எந்த ஊர் எந்தவதி இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா.
1: அருமையாக அருமையாக பாடினீர்கள் ஐயா, நெஞ்சா நன்றிகள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டதற்கு இந்த இத்தனை பதில் ஐயா. ஐயா தெரியாமல் கேட்டுவிட்டேன் ஐயா. நன்றி நன்றி ஐயா, மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்களிடம் யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கேட்டுவிட்டேன், அதற்கு எல்லா உரையும் சொல்லிவிட்டார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ சார், என் பேர் விஜய்.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி
1: நலமாக இருக்கிறேன். ஆமாம், மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
0: பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் உள்ளாங்குழல் நீதானொரு பூவென்படல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பூவே செம்பூவே.

நானும் நடை போடலியும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம்.

0: தான் ஒரு பூவென்படல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் பாய்பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பூவென்படல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே
1: சிறப்பு
0: உனை போல நானும் ஒரு பிள்ளைதானே பலர் வந்து கொள்

0: நீர்விடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு ஓவென்பட பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் உள்ளாங்குழல் நீதானொரு பூவென்பட பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே.
1: அட்டகாசம் அருமை, சிறப்பாக பாடினீர்கள். நிறைய சொல்லி அதாவது வாழ்த்த வேண்டும் என்று சொல்ல துடிக்குது மனசு, என்ன வார்த்தை போடுவது என்று தெரியவில்லை. அவ்வளவு சிறப்பாக பாடினீர்கள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். கோவையிலிருந்து விஜய் பிரவீன்குமார் அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார், பூவே செம்பூவே என்று. அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
2: நான் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து புதுக்குடி சேர்ந்த கற்பகவல்லி ஜெயந்திரன் சார்.
1: மகிழ்ச்சி, வாருங்கள், பாடுங்கள். உங்கள் பாடல்
2: ரொம்ப நல்லதுங்க சார். நான் சபரி வானொலி அனைத்து பாடி சொல்லும் உள்ளங்களுக்கும் பாட வர்ற உள்ளங்களுக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஒரு சின்ன சந்தேகம்
2: சொல்லுங்க சார்.
1: நீங்கள் அங்கு பாடல்களை கேட்கிறீர்களா?
2: என்றால்
1: நீங்கள் வானொலி வைத்து கேட்டுவிட்டு இரண்டு சரணம் முடிந்து பல்லவி வரும்போது அழைத்தீர்கள் என்றால் சரியாக இருக்கும். நீங்கள் மற்றொருவர் பாடும் ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து தொடர்பு கொள்கிறீர்கள். எவ்வளவு முறை போட்டாலும் கிடைக்காது உங்களுக்கு. அதாவது ரெண்டு சரணம் முடிந்து மீண்டும் பல்லவியை தொடங்கும் போது முடிக்கும்போது நீங்கள் கைபேசியில் தொடர்பு கொண்டால் சரியாக இருக்கும். அதுவரை நீங்கள் பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது பாடுங்கள் உங்கள் பாடலை. இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் பாடல் கேட்கலாம். பாடல் கேட்டுவிட்டு ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இரண்டு சரணம் முடிந்து பல்லவி வரும்பொழுது நீங்கள் தொடர்பு கொண்டால் கரெக்டாக சரியாக இருக்கும்.
2: ஆமாம்,
1: நீங்கள் பாடலை கேட்டார் போலும் இருக்கும். உங்களுக்கு சரியான நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் பாடலை ஆரம்பித்தவுடனே நீங்கள் தொடர்ந்து லைன் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் கிடைக்கவே கிடைக்கும், எவ்வளவு முறை போட்டாலும் கிடைக்காது. பாடல் பாடும்போது என்னால் அட்டன் செய்ய முடியவே முடியாது. அதனால் நீங்கள் இரண்டு சரணம் முடிந்து அடுத்த பல்லவி ஆரம்பித்து முடியும் தருவாயில் நீங்கள் அழைப்பு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்.
2: நன்றி நன்றி.
1: ஆமாம், வாருங்கள் பாடுங்கள்.
2: இப்போ வந்து நான் பாடி முடிச்ச பிறகு அனைத்து நேயர்களையும் நான் பாட்டு கேட்கிறேன்.
1: நிச்சயமா கேளுங்கள், அதற்கு சொல்லவில்லை, நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு சொல்றேன். ஆமாம், பாடுங்கள்.
2: நான் வந்து உரிமை குரல் படத்திலிருந்து பாட போறேன், வெளியே கலை கதை.
1: நானும் உரிமையாகத்தான் சொன்னேன்.
2: சரிங்க சார்,
1: நன்றி.
2: ரொம்ப நல்லது தம்பி, நல்லது. கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் என்ற சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் என்ற சாட்சி

வாழ்கிறேன் கோவில் பெண் கொண்டது.

0: அருமை அட்டகாசம் சிறப்பு அருமையாக இருந்தது பாடல். ஜெயேந்திரன் ஐயா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்.
1: அவங்க தான்
0: அதுதான் அவர் கொடுத்து வைத்தவர். நீங்கள் உனக்காகவே வாழ்கிறேன் என்று அவருடன் இணைந்து அந்த பாடல் அவருக்காக கேட்கும்போது சிறப்பு. உண்மையிலே மகிழ்ச்சி. நன்றி நன்றி.
1: நல்லதுங்க, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நல்லதுங்க சார்.
0: நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். விழியே கதை எழுதி என்று அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர் சொந்தங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மன்னிக்கவும் நேயர் சொந்தங்களே, பாடலை கேளுங்கள். இரண்டு சரணம் முடிந்து அடுத்து பல்லவி ஆரம்பிக்கும்போது நிறைவு பெறும் தருவாயில் அழைப்பு மேற்கொண்டால் உங்களுக்கு அழைப்பு சரியாக கிடைக்கும். நீங்கள் பாடல் ஆரம்பிக்கும்போதிலிருந்தே தொடர்பு கொண்டால் நிச்சயமாக என்னால் அட்டன் செய்ய முடியாது. ஆமாம், நீங்கள் பாடலை கேளுங்கள் நேயர் சொந்தங்களே, அதுதான் சரியாக இருக்கும். இரண்டு சரணமும் முடிந்து பல்லவி அவர்கள் ஆரம்பித்தும் பொழுது நீங்கள் தொடர்பு கொண்டு பேசினீர்களானால் உடனே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாடலை கேட்காமல் தொடர்ந்து தொடர்பு கொண்டே இருந்தால் என்னால் நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வானொலியை கேளுங்கள் அன்பு சொந்தங்களே என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா,
2: மகிழ்ச்சியுடன்.
0: ஐயா, அவர்கள் பாடும் பொழுது நீங்கள் கேட்கணும் ஐயா. இரண்டு சரணம் முடிந்து அவர்கள் பல்லவி முடியும் தருவாயில் நீங்கள் வந்தால் எனக்கு சரியாக இருக்கும். அதாவது நீங்கள் அது உடனே துண்டிக்க கூடாது, அதுவும் சொல்கிறேன். கடைசி செல்லும் வரை நீங்கள் தொடர்பிலே இருங்கள், நிச்சயம் லைன் கிடைக்கும். நீங்கள் பாடல் ஆரம்பிக்கும் போது போட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. ஆமாம், பாடுங்கள் ஐயா உங்கள் பாடலை.
2: என்னை கண்டே தூங்காத கண்ணென்ற ஒன்று, துடிக்கின்ற சுகம் என்ற ஒன்று, தாங்காத மனமென்ற ஒன்று, தந்தாயிரி என்னை கண்டே முட்டாத இன ஒன்று நான் பாட, முடியாத கவி ஒன்றை நீ பேச, முட்டாத இன ஒன்று நான் பாட, முடியாத கவி ஒன்றை நீ பேச, முட்டாறு காணாமல் உயிர் ஒன்று தேர்ந்தாட உண்டாவது ஒன்று, முற்றாறு காணாமல் உயிர் ஒன்று தேர்ந்தாட உண்டாவும் தூங்காத கண்ணென்று ஒன்று, யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணிவோட்டு தடுத்தாலும் இல்லாது, யார் என்ன

0: hoàng về, đội chiến vừa men về hoàng về, ta đã đã mà này men về hoàng về, tặng ta yên đi yên đi chân đi, về từ đâu ra mi chân về yên ba đâu.
1: அருமை அருமை, சிறப்பாக பாடினீர்களே. ஆட்டகாசமாக தூங்காத கண் என்று ஒன்று என்று குங்குமம்.
2: ஆமாம்,
1: நன்றி ஐயா, நன்றி. சிறப்பாக பாடினீர்கள் ஐயா, மற்ற மகிழ்ச்சி. நன்றி ஐயா. மயிலாடுதுறை செம்மனார் கோயில் என் குணசேகரன் ஐயாவர்கள். ஆம், என் குணசேகரன் ஐயாவர்கள் அழகாக பாடினார்கள் தூங்காத கண் என்று ஒன்று என்று. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: வணக்கம், கோவிராஜேஷ்.
1: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி, நலமாக இருக்கிறோம் ஐயா. பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: தெண்டலுக்கு தாய் வீடு புதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. தெண்டலுக்கு தாய் வீடு புதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. செந்தமிழின் தாய் வீடு மதுரை அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா. செந்தமிழின் தாய் வீடு மதுரை அல்லவா, அது தேசம் விட்டு போவதுதான் விந்தை அல்லவா. இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா. செந்தலுக்கு தாய் வீடு புதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. நீ வளது காலை எடுத்து வைத்து வந்த வேலைதான், என் வீடு வாசலில் கொடுக்கும் பெண்ணும் போலைதான். ஓர் நிமிஷம் கூட நீயும் நானும் நாம் பிரிவு என்னும் சொல்லை கூட மறைந்ததில்லையே. நேற்றல்ல இன்றல்ல நெடுங்காலம் விலகாத சொந்தம், மூச்சின்ன பேச்சின்ன நீந்து எனக்கேது பந்தம். இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா, நான் இன்னும் சொல்லவா சொன்னால் துன்பம் அல்லவா. செந்தலுக்கு தாய் வீடு புதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் புதுமை அல்லவா. ரெண்டாவது பாட மறந்து போச்சு,
1: ஞாபகப்படுத்துங்கள் ஐயா. கோவை சேரன்ம நகர் ராஜேஷ் ஐயா அவர்கள், தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா, அது திசை மாறி போவதுதான் விந்தை அல்லவா என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். எங்கும் திசை மாறி செல்லவில்லை ஐயா, நிச்சயமாக உங்கள் இல்லம் தேடி வரும் கூடிய விரைவில் என்பதை தெரிவித்துக்கொண்டு, சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
4: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியசிங் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நல்லா இருக்கேன். நானும் அந்த அக்காவுக்கே போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்ப ஐயோ வேற நபர்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும்.
1: அதுதான் தென்றலுக்கு தாய் விடு பொதிய இல்லவா, திசை மாறி தேசம் விட்டு போய்விட்டார்கள் அவர்கள், அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார்கள்.
4: உள்ள
1: போலாமே அதுக்கு. தலைவாசல் சொன்னது
4: உள்ள பிள்ளை ஆசை வைத்து தள்ளி தள்ளி போவதென்ன நீரே.

கண் பார்க்கும் பொழுதே தலைப்பு செய்தி தந்தாயே, தலைப்பு செய்தி புரியாமல் தவித்தே.

உன்னை பத்த தந்தலந்து என்னை பத்த சொன்னாத.

கை வைத்து சொல்லிக்

0: அருமை அட்டகாசமாக பாடினீர்கள். சிறப்பான ஒரு பாடல், நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. அப்படிங்களா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஏற்றுக்கொள்கிறோம், நெஞ்சார்ந்த நன்றிகள். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அட்டகாசமான பாடல், உன்னை தொட்ட தென்றலின்றி என்னை தொட்டு சொன்னதொரு செய்தி என்று அழகான ஒரு பாடலை படிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம் வணக்கம்.
1: மகிழ்ச்சி,
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கும். ரக்ஷாபந்தம் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. இன்று அதை பற்றி தான் ஒரு நகைச்சுவை போட்டேன், அதற்குள் சண்டையாகிவிட்டது. பரவாயில்லை, நீங்கள் பாடுங்கள். ரக்ஷாபந்தம் கை நீட்டணுமா?
1: என்னன்னா
0: கை கை நீட்டணுமா? ராக்கி கட்டுறீங்களா?
1: இல்லை இல்லை, நான் பாடுறேன்.
0: பாடுங்கள். ரைட்.

0: அட்டகாசம் அருமை, சிறப்பாக இருந்தது கேட்பதற்கு. நீங்கள் வந்து நன்றிகள். நன்றி நன்றி. கோவை சேரன்மாநகர் ராஜேஸ்வரி அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள் என்று நினைக்கிறேன், அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகள். கொடியில் இரண்டு மலர் உண்டு என்று பாடிய சொந்தத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், நான் கோவிலிருந்து அழைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி. நாளமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை. சிரித்துக் கொண்டு இருப்பது போல் இருக்கிறது, சிரிப்பது போல் தெரிந்தது. பாடுங்கள் பாடுங்கள்.

அருமை அட்டகாசமாக இருந்தது பாடல். மிஞ்சாத நன்றியில் அட்டகாசம் சிறப்பு. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அட்டகாசமாக ஒரு பாடலை பாடிச்சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது.

0: நிலையத்தில் நேரம் 7:45. இந்த நிமிடத்தில் ஒரு நேர சந்தம். வணக்கம் ஐயா, வருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன்.
0: ஐயா வணக்கம் ஐயா, ஒரு வேண்டுகோள் ஐயா. பாடலை கேளுங்கள் ஐயா. பாடல் ஆரம்பிக்கும் போதுதே வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. அவர்கள் பாடுவது கேட்டுக்கொண்டிருந்தால் சரணம், ரெண்டு சரணம் முடிந்து பல்லவி ஆரம்பிக்கும் போது மறுபடியும் வரலாம் ஐயா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே தொடர்ந்து போட்டுக்கொண்டே
1: இருக்கீங்களா?
0: இப்ப எனக்கு வரவேதான் ஐயா சொல்கிறேன். கேளுங்கள் ஐயா, ஒரு பாடல் இரண்டு பாடலாவது கேளுங்கள் ஐயா. அவர்கள் முடியும் தருவாயில் வாருங்கள் ஐயா. கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அழைப்பே வரமாட்டீர்கள், அழைப்பில் வரமாட்டீர்கள் ஐயா. இரண்டு சரணம் முடிந்து எப்படியும் நான் அட்டன் செய்ய
1: போவதில்லை.
0: எனக்கு தெரியும் ஐயா. பாடுங்கள் ஐயா.
1: என்னுடைய பாடல் மிக மிக பிடித்த ஒரு பாடல், அதை தான் நான் இப்பொழுது பாட போகிறேன். ஓகே பாரு. வெண்மதி வெண்மதி நீ வானுக்கு மேகத்துக்க சொல்ல, வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கு இல்லையோ ஒரு நஷ்டம்.

வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை. அதில் நனைந்தது நோர ஜென்மங்கள் நினைவினில் இருக்கும். அது போல இந்த நாள் வரும் உயிர்.

என்பழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி. அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. இருவிழிகளும் தீபுச்சி என இணை ஒரு சிற கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவள் அழகி பாட ஒரு மொழி இல்லையே.

நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேலை, உந்தன் கானங்கள் காதலிக்க சொல்லுகின்ற சுப வேலை. கண்ணோடு அடிச்சிடும் மேளம், நெஞ்சோடு தகதிமி தாளம், நம்மோடு குறையட்டும் தூரம், கொண்டாடு வாலிப வாரம். இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே தொங்குகின்ற பொன் வேலை, குந்தன் கானங்கள் காதலிக்க சொல்லுகின்ற சுப வேலை. நான் காதலின் வீணையில் சுரி சுபி நீதான் தானே, எதிர்காலம் கண்களில் நான் கண்டு கொண்டே, அது எப்படி உன்னிலே நான் என்னை

0: பின்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை, உன் கானங்கள் காதலிக்க சொல்லுகின்ற சூப வேளை. காமனும் தேவியும் காதலில் காண்கிற அதே அதே கலை வேண்டும், இதே இதே சுகம் வேண்டும். காமனும் தேவியும் காதலில் காண்கிற அதே அதே கலை வேண்டும், இதே இதே சுகம் வேண்டும். வயசுக்கு ருசி தரும் வேளையில் மாந்தணி அகம் கணிந்தது என்ன, சுகம் விளைந்தது என்ன. வயசுக்கு ருசி தரும் வேளையில் மாந்தணி அகம் கணிந்தது என்ன, சுகம் விளைந்தது என்ன. பெண்மை கொண்ட கண்மணி உன்னை கண்டு கொண்டாள், இரு கண்ணில் வெண்ணிலா அவள் கொண்டு வந்தாள். மன்னவா பரிமாறவே பள்ளி எங்கே, பசும்பால் பழம் தேவை இங்கே, இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன் வேளை, உந்தன் கானங்கள் காதலிக்க சொல்லுகின்ற சுப வேளை. கண்ணோடு அடிக்கிறது மேளம், நெஞ்சோடு தகதிமி தாளம், நம்மோடு குறையட்டும் தூரம், கொண்டாடு வாலிப வாரம். ஓ
1: சிறப்பையா ஐயா, எப்படி ஐயா எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களில் தான் கலக்குகிறீர்கள் என்றால், ரட்சகன் படத்திலிருந்து ஒரு பாடல் புது படத்திலிருந்து அழகாக கலக்குகிறீர்கள் ஐயா. இன்ப ராகங்கள் நெஞ்சு
2: ஹலோ ஹலோ
1: ஐயா ஹலோவா ஹலோவா ரட்சகன் ஐயா, இதா இன்ப ராகங்கள் நெஞ்சு ரட்சகன் தான் ஐயா, அதுதான் நினைக்கிறேன் ஐயா ரட்சகன் தான். ஹலோ பிரதர், ஹலோ பிரதர், ஆமாம் ஐயா ரட்சகன் இல்லை, சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. அட்டகாசம் அட்டகாசம்
2: ஒரு புது
1: அட்டகாசமாக இருந்தது ஐயா, ஒரு புது படத்திலிருந்து, அதாவது டிஎம் சௌந்தரராஜன் இதவர் குரல் கேட்டு கேட்டு இப்பொழுது ஒரு அட்டகாசமான ஒரு குரலில் புது படத்திலிருந்து பாடல் சிறப்பாக ஒளிச்சென்றது ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள், ஆமாம் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் ஜோதி பாண்டியன் ஐயா அவர்கள், அலோ பிரதர் என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான ஒரு பாடல், இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள் பாய்ந்து சென்றது சிறப்பாக, அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: கிருஷ்ணவேணி.
1: வணக்கம் வணக்கம், வாருங்கள், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, எப்படி இருக்கிறீர்கள்?
3: தெரியல, இப்பதான் பார்த்தேன்.
1: ஓஹோ, பரவாயில்லை. அவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளார்கள், ஓரிரு மாதங்களில் வந்து விடுவார்கள், பிறகு அதே நம்பரில் அழைக்கலாம்.
3: ஓகே ஓகே,
1: பாடுங்கள்.

சென்றல் வந்து என்னை தொடும் அவசத்தமின்றி முத்தமிடும் கூறல் போடும் இந்நேரம் தாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீத

தேகமெங்கும் மின்சாரம் பாய்ந்ததே.

எனக்கு பிடிக்கும் தாறு போடும் நீரம் செங்கல் வந்து என்னை தொடும் ஆக சத்தம் இன்றி

0: சார்.
1: சிறப்பு, அழகாக அருமையான ஒரு பாடல். இன்று தென்றலுக்கு எதனா சிறப்பு விசேஷமா? ராஜேஷ் ஐயா அவர்கள் தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா என்று பாடுகிறார்கள். உன்னை தொட்ட தென்றல் இங்கு என்னை தொட்டு சென்னதர் என்று பேசு. நீங்கள் வந்து எல்லாமே தென்றல் தென்றலா வருகிறது. ஒருவேளை தென்றலுக்கு ஏதோ விசேஷமா என்று நினைத்தேன். சரி சரி, உங்கள் பாடலால் தென்றல் வீசட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி, அருமையாக பாடினீர்கள், மகிழ்ச்சி. செங்கல்பட்டு பகுதியிலிருந்து கிருஷ்ணவேணி அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி ஓனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270033491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி, தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஒட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து. எக்கம் அடிக்குது ஐயா?
1: எனக்கு சரியாக இருக்கிறது ஐயா.
2: கேக்கல?
1: எனக்கு சரியாக இருக்கிறது ஐயா.
2: எனக்கு எக்கம் வந்த மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல.
1: நீங்கள் வானொலி கேட்டுக்கொண்டிருந்தீர்களா ஐயா?
2: இல்லை சார், இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லைங்க. ஒரு நிமிஷம் நான் ரெண்டாம் லைன்ல வரேன், அப்படி இருங்க.

0: இப்பொழுது ஐயா
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி இத்தனை நேரம் உறவுகளை பாட வைத்து அழகு பார்த்த அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கின்ற கீதநேசன் ஐயாவுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஐயா.
0: வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தெரிவிப்பது
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்கிறோம்.
1: தேர்தல பாடுவோ தெரிஞ்சத ஆடுவோம் கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின்னு முத்துற கொடுத்தாங்க சில்லற குத்தின்னு முத்துற கொடுத்தாங்க சில்லற ஜனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சி ஜனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சி நம்ம சனநாயகம் வாழ்ந்தா போதும் அண்ணாச்சி வாழ்க ஜனநாயகம் வாழ்க ஜனநாயகம் வாழ்க ஜனநாயகம் கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின்னு முத்துற கொடுத்தாங்க சில்லற குத்தின்னு முத்துற கொடுத்தாங்க சில்லற அஞ்சு வருஷ தீபாவளி திருநா அசந்தா சூரியன் மேலேயும் போஷர ஒட்டு கையில காசு வாயில தோசை அஞ்சு வருஷ தீபாவளி திருநா அசந்தா சூரியன் மேலேயும் போஷர ஒட்டு கையில் உள்ள வாக்குரிமை சீட்டு அத வாக்கரிசி போல நீயும் பொட்டியில போட்டு கொடிமரங்க ஊரெல்லாம் முளைச்சி அட நிக்குதட பணமாக விரச்சி காந்தி என்ன காமராஜர் பொழச்சி வந்துடுவார் நம்ம எல்லாம் நினைச்சி கட்சி நூறுண்டு ஆகா பரகோஷம் நரியின் கனவில் எலும்பு மலகாட்டலை ஆமாண்டா இது குடிமகம் பேச்சு ஆமா ஆமா கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின்னு முத்துற கொடுத்தாங்க சில்லற குத்தின்னு முத்துற கொடுத்தாங்க சில்லற ஜனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சி நம்ம சனநாயகம் வாழ்ந்தா போதும் அண்ணாச்சி செத்தவனும் ஓட்டு போட வருவான் அசந்தா செத்தவன் கூட ஒண்ணு கூடி கட்சி அமைப்பான் கையில காசு வாயில தோசை செத்தவனும் ஓட்டு போட வருவான் அசந்தா செத்தவன் கூட ஒண்ணு கூடி கட்சி அமைப்பான் ஓட்டு போடத்தானே நாம பிறந்தோம் நம்ம வயச கூட தேர்தல் வச்சு அளந்தோம் தாய்க்குலத்தின் மவுஸ் என்ன குறவ அட கட்சி எல்லாம் காலத்துக்கு உறவ அலங்காரம் சரி எல்லாம் புதுசா அவங்களுக்கும் காட்டுமல ஒரு நாள் ஆனா நாம் இல்ல ஆனா நாமேதா ராசா ஆனோமே போத போததா குடிடா தலைவா குடிடா நிறைய நீ ஆமாண்டா ராசா இது குடிமகம் பேச்சு ஆமா ஆமா நன்றி சார்.
0: அட்டகாசம் ஐயா, அருமை ஐயா, எப்படி பாராட்டுவது என்று தெரியல, வணங்குகிறேன் ஐயா. சிறப்பாக இருந்தது பாடல், அட்டகாசமாக பாருங்களே. நன்றி நன்றி நன்றி அந்த நன்றிகள். குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் கையில காசு வாயில தோசை என்று சிறப்பான ஒரு பாடல் அழகாக பாடி சென்றார். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:05. இந்த நிமிடத்தில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ சார், நான் நங்கநல்லூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சௌக்கியமா இருக்கும் ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: அப்புறம் சொல்லுங்க, ரொம்ப இருந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பேசி.
0: ஒரு வாரம் ஆகி விட்டதா?
1: ஆமா, பாடலும் கேட்டு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஆமா, வரவே இல்லை. இந்த வாரமே நான் வரல, சின்னக்கிழமையிலே வரல.
0: ஐயா, நீங்கள் என்னை அதிகமாக விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன்.
1: அதனால்தான் வரலையா?
0: சிறிய காலம் கூட உங்களுக்கு பெரிய காலமாக தெரிகிறது. மகிழ்ச்சி ஐயா, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: எப்படி
0: ஐயா ஹைட்டா இருக்க மாட்டேன் ஐயா? ஹைட்டா இல்லையா, வெயிட்டா
1: இருக்கிறேன்.
0: வெங்கடேசன் ஐயாவா? அவர் எண்ணில் பாதிதான ஐயா இருப்பாரு, அவர் போய் வெயிட் என்று
1: சொல்லுவாரு.
0: அதாவது
1: இருக்க மாட்டாரு.
0: ஒரு புயல் காற்று வந்தால் என் பின்னால் ஒளிந்து கொள்ள வேண்டும் ஐயா. அவரு தெரியலீங்க எனக்கு. சரிங்க ஐயா, நம்ம பிறகு அதை அப்புறம் ஐயா, பிறகு அதை அதை அதை பற்றி பிறகு பேசுவோம் ஐயா. நீங்கள் பாடுங்கள் ஐயா.
1: முடிஞ்சிருச்சு
0: ஐயா, பாடுங்கள்.

எனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாக என்றும் வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர் காதல் இன்பம் உந்தன் முகம் பார்த்து உள்ளம் மகிழும் உந்தன் பிழி பட்டால் என்னும் மலரும்

0: அழகாக பாடினீர்கள் ஐயா. எங்கள் வாழ்வில் வசந்தம் வர வாழ்த்துக்கள் சொன்ன உங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல், வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்று அனைவருக்கும் பாராட்டு தந்த அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய மேற்சொந்தம். வணக்கம் ஐயா வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? ஐயா வணக்கம் ஐயா, இணைப்பில் உள்ளீர்கள். வணக்கம் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம் ஐயா வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, வாருங்கள் பாடுங்கள் உங்கள் பாடலை அறிமுகம் செய்து கொண்டு.
1: ஆமாங்க
0: ஐயா, அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். பாடுங்கள் ஐயா, பாடுங்கள், மகிழ்ச்சி பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை கேட்டு மகிழ்கிறோம்.
1: ஒரு அழகான இசைக்கால பாடலையா?
0: பாடுங்கள்.
1: என்னைய வர்ணனைகள் ஆசிய பாடல், மறக்க முடியாத காதல் சின்ன பாடல் கூட சொல்லலாம்.
0: காதல் சின்னம்,
1: காதல் சின்னங்கள் கூட சொல்லலாம். ஒரு பாடல் இந்த பாடல்
0: பாடுங்கள் ஐயா. அந்த சின்னத்தை
1: ஒவ்வொரு இதயங்களும் ஆழமா பதியக்கூடிய பாடல்
2: ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை மனம் தான்.

எனக்கு ஒரு மனம் தாழ

மனம் தாராம துடிக்கிடும் போது.

மனம் தாழாமல் குடி தீங்கோ

என்னவோ மஞ்சள் மாமைக்கு மண்ணெண்ண அமைத்து மஞ்சள் மாமைக்கு மண்ணெண்ண அமைத்து தண்டிக்கோ கண்ணீர் பட்டதோ எனக்கு மனம் காணாம் துடிக்கும் ஓசை எத்தனை ஜென்மமோ வாழ்க்கை என்பதோ என் மனம் வாழ வந்தது எத்தனை ஜென்மமோ வாழ்க்கை என்பதோ என் மனம் உன்னிடம் வாழ வந்தது அன்பில் பறவை ஆஹா கண்கள் உறவை ஆஹா அன்பில் பறவை கண்ட உறவை என்னை கொண்டதோ கண்ணின் நின்றதோ ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக எனக்கு மனம் தாழாமல் துடிக்கும் இன்னும்

0: ஐயா வேற லெவல்ல ஐயா, சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. அட்டகாசம் ஐயா, கலக்கிட்டீங்க ஐயா, கலக்கிட்டீங்க. அட்டகாசம் ஐயா, சூப்பர்.
1: எனக்கு
0: அருமையாக இருந்தது ஐயா. அதாவது பாடகர்கள் பாடுவது வேறு ஐயா, நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்குள், அதாவது உங்களுக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறது என்பது நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் ஐயா. நிச்சயமாக ஐயா, அதாவது தனியாக பள்ளிக்கு சென்று பயின்று பாடுவது என்பது வேறு, நாம் பாடல்களை கேட்டுக்கொண்டு பொழுதுபோக்காக அழகாக கேட்டுக்கொண்டு இப்படி பாடுவது என்பது சிறப்பு ஐயா. உங்களை சிறப்பாக பாடுங்க. திருமதி பழனிசாமியில சைக்கிள் ஓட்டி சைட் எடுத்து போய் மாட்டிக்கொண்டது போல் நீங்கள் பாடல் போட்டு மாட்டிக்கொண்டீர்கள். சிறப்பு ஐயா, சிறப்பு, அருமையா பாருங்க ஐயா. அதாவது சிப்பிக்குள் முத்த போலவும் கல்லுக்குள் ஈரத்தை போலவும் அழகாக உங்களுக்குள்ளும் இவ்வளவு திறமை ஆன பாடல்கள் ஒளிந்து சென்றது இன்று வெளிப்பட்டு விட்டது, கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா. நன்றி, நன்றி ஐயா.
1: எனக்கு ரொம்ப வாய்ப்பு ஒழிக்க தெரியும் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் வாசிக்க சொல்லணும், ரொம்ப பாடல சொல்லணும். உண்மையிலே பல நினைவு கொண்டு போயிருச்சு. அப்ப பாருங்க, எங்களை இந்த பாட்டை போட்டு சேர்த்து வச்சு அந்த தற்கொலை ஞாபகம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயா அவங்க பக்கத்துலயே இருக்கிறாங்க, கொஞ்சம் பிஸியா பேசிட்டு இருக்காங்க. ஐயா இப்ப சென்னைக்கு வந்திருக்கேன் ஐயா.
0: சிறப்பு ஐயா, வாருங்கள்.
1: ஒரு பாட்டு எனக்கு ஆசையா இருந்துச்சு, ரொம்ப நாளா இருக்கு. நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, உங்களுக்கு தான் நான் மனதா நன்றி சொல்றேன்.
0: நன்றி ஐயா,
1: நன்றி ஐயா,
0: நன்றி. அடுத்த நேர் காத்து கொண்டிருக்கிறார் ஐயா, இதோ பாருங்க. மதுரை மாட்டுத்தாவணி அழகரை அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை என்று பாடினார், அவருக்கு நன்றி, நன்றி, நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேசந்தங்கள் பாடும் நிகழ்ச்சி தானே என்று பதிவு. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள்.
2: பாட்டு பாடிட்டுமா
0: மீண்டும்? ஆஹா, அறிவு செய்து கொள்ளுங்கள் ஐயா, வாருங்கள்.
3: சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, குங்குமக்கலையோடு குழம்பு காக்கும் பெண்ணை குணத்தில் பசு என்று சொல்வார்கள் கண்ணே, குங்குமக்கலையோடு குளம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசு என்று சொல்வார்கள் கண்ணே, காலையிலே முகம் பார்த்த பின்னே காலையிலே முகம் பார்த்த பின்னே கடமை செய்வாள் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே, ரியோ ரியோ ரியோ ரியோ சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாய் அது சேயாக தோன்றும், பால் கொடுப்பாய் அது தாயாரை காட்டும் பாசம் வைப்பாய் அது சேயாக தோன்றும், அம்மாவை அம்மாவென்று அழைக்கின்ற சொல்லும் ஓ, அம்மாவை அம்மாவென்று அழைக்கின்ற சொல்லும் அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்போ, அன்பான தமிழுக்கு நீ தந்ததன்போ, சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும், வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் அடுத்தவரிடத்தில் கொடுத்து விட்டாலும், வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், ஆய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் ரியோ ரியோ ரியோ ரியோ, சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு, பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வை துணை காப்பதின் பாடு பூ போல வை துணை காப்பதின் பாடு, சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே, ரியோ ரியோ ரியோ ரியோ
0: சிறப்பையா. அதாவது எத்தனை பாடல் பாடினாலும் டிஎம் அதாவது எம்ஜிஆர் பாடலை பாடாமல் தூக்கம் வராது என்று முடிவு எடுத்துட்டீர்கள் என்று
4: நினைக்கிறேன்.
0: சிறப்பை அருமையாக இருந்தது. நன்றி
4: நன்றி
0: ஐயா அவர்கள். தஞ்சாவூர் பொன்னிநல்லூர் ஜோதி பாண்டியன் ஐயாவர்கள், மாரியம்மன் கோயில் ஜோதி பாண்டியன் ஐயாவர்கள், சத்தியம் நீயே தர்மத்தாயே என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:23 நேர் சொந்தங்கள் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டும் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி.
1: கதாவுமாக
0: வாருங்கள், மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அதுக்கு மேலே பாடின அத்தனை பேருக்கும் நான் வாழ்த்துக்களை முதல் சொல்லிக்கிறேன்.
0: நன்றி நன்றி, வாழ்த்து உள்ளதுக்கு.
1: என்னடா சொல்லிக்கினே இருக்கிறேன், தாளமா போடுற
0: எங்க என்னையா
1: தாளம் போடுறேன். அது வரைக்கும் கிழியுது, வாய் கொடுக்கு. இன்னும் கூட கிழியும், காது தடுக்கும். புரியாம பேசாத பல்ல தட்டுவேன், பேசுறதே புரியாதா மொக்கா ஆயிடுவேன். யார பார்த்து பேசுறேன்னு நினைப்பு இருக்கா? பேரு வச்ச ஆத்தாவ மரப்பேனா, பம்பு பண்ணினா பொண்ணு விடுவேன். ஆ ஆ ஆ, நீ வளர்த்தது அப்படி என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத அப்புறம் எல்லாம் ராங்கா போயிடும். அது எப்படி போகும்? ராஜா போனதில்லை.

சிறுசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் இழந்தா தரம் பம் பம் இந்த ராஜா செய்ய வச்சா அது ராங்கா போனதில்லே ராஜா கைய வச்சா கட்ட வண்டி எங்கிட்ட கர மாறுண்டா ஒட்ட வண்டி கைப்பட்டா ஜர ஓடுண்டா என்ன பத்தி யாருன்னு ஊரை கேளுப்பா இல்லைனா உன் வீட்டு கார கேளுப்பா தரகிருக்கு பாப்பாப்பா ஒருக்கிருக்கு பாப்பா பாப்பா தனக்கு இருக்கு பாப்பா பாப்பா எனக்கு எதுக்கு பாப்பா பாப்பா

கண்ணி பொண்ணா நினைச்சி கரச்சோல் கட்டினவே விரல் தான் மேலப்படணும், கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகி விட்டு போயிடும். தெரிஞ்சவதாப்பா ஓட்டிடும் பாப்பா, இது மாதிரி எல்லாம் அவன் காட்டி வைக்கணும் பாப்பா.

0: அடகாசம் அருமை, இரு குரலிலும் சிறந்து சிறப்பாக கலக்கினீர்கள். அது அப்படியே உங்கள் பெயரை வைத்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஐயோ கெட்டுதான் போச்சு. போங்க
1: நன்றி
0: நன்றி. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடல், இரு குரல்களிலும் மனோரமா கமல் இரு குரல்களிலும் அட்டகாசமாக பாடிட்டு சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு சொந்தம் வணக்கம் வாருங்கள். வாருங்கள் நிகழ்ச்சி பாடுங்கள். பாடுங்கள் பாடுங்கள் பாடுங்கள்.
1: நல்லதுங்க சார். சரிங்களா?

0: சிறப்பு, அருமை, அழகாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். அட்டகாசம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் உங்களால். நன்றி. நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் ஆடுகிறானடி ஆடுகின்றானடி தில்லையிலே என்று அட்டகாசமான ஒரு பாடலை பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் பாராட்டுக்களின் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 91 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: டபுள் குரலா கேக்குது.
0: என்னுடைய குரல் இரண்டாக கேட்கிறதா?
1: மாவட்டம் கோலசேரியில இருந்து.
0: ஊர் பேர் மறந்து விட்டது. ஹலோ,
1: ஹலோ,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடுறேன். பச்சரிசி மாவிடிச்சி மாவிடிச்சி மாவிடிச்சி சக்கரையில் பாவு வச்சி பாவு வச்சி
0: சுத்திடிச்சி மிளகிடிச்சி
1: துக்குடிச்சி மிளகிடிச்சி மிளகிடிச்சி மிளகிடிச்சி பக்குவமா கலந்து வச்சி கலந்து வச்சி கலந்து வச்சி எப்போ அடிக்கிறேன்?

Can you even

yanında sipsiz.

0: அட்டகாசம் அட்டகாசமாக பாடினீர்கள். அழகு, அழகான ஒரு பாடல். இதை இது ஜோடி பாடல் தானே? இருவரும் சேர்ந்து பாடியிருந்தால் இன்னும் கலக்கலாக இருந்திருக்கும். ஒரு நிமிஷம் ஐயா. அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசகுமார் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். மதுரை மறிக்கொழுந்து வாசம் என்று அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா. வாருங்கள், வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்.
0: வணக்கம் வணக்கம். வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிழந்ததுக்கு நன்றி. பாடுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: இன்னைக்கு தியாகம் திரைப்பட பாடல் தான்.
0: தியாகம்,
1: ஆமா. பாட்டு எனக்கு நல்லா இருக்கு, அந்த பாட்டு எல்லாமே பிடிக்கும், அதனால பாடுறேன்.
0: மகிழ்ச்சி ஐயா பாடுங்கள்.
1: வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள், அலையிலாடும் காகிதம், அலையிலாடும் காகிதம், அதிலும் என்ன காவியம். நிலையில்லாத மனிதர்கள், அவர்க்கும் என்ன உறவுகள். உள்ளம் என்றும் ஒன்று, அதில் இரண்டும் ஒன்றல்லவோ. கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால

0: தலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள், வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள், வசந்த கால கோலங்கள்.
1: அருமை ஐயா, சிறப்பாக இருந்தது. கணீர் என்ற குரலில் அழகாக சிறப்பாக பாடினீர்கள் ஐயா.
2: கணீர் வர குரல் அது.
1: ஆமாம் ஐயா, நன்றாக சவுண்ட் வருகிறது ஐயா. சில பேர் பாடினால் அப்படியே உள்ளுக்குள்ளே போகும் ஐயா, அந்த ஒலி அளவே குறைந்து கொண்டே போய்விடும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து சிறப்பாக ஒரு அருமையான ஒரு ஒலி தரத்துடன் பாடினீர்கள். எந்த ஒரு குறையும் இல்லை ஐயா, சிறப்பாக பாடினீர்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் அழகாக பாடினார்கள் சிறப்பாக. அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பாடி மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள் ஐயா? வணக்கம் ஐயா. ஐயா வந்தார் ஏனோ தெரியவில்லை, ஒரு நிமிடம் என்று விடைபெற்று விட்டார்.

0: பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இது ஒரு சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: மகேஷ் ஐயா
0: வணக்கம். வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருக்கு.
0: யாருக்கு, உங்களுக்கா எனக்கா? ஐயா
1: எனக்கு தான் குறைவா. சரி, நான் போய் பாடுறேன்.
0: இப்போ சிறப்பாக இருக்கிறது ஐயா, நல்ல ஒளித்தரம் அழகாக இருக்கிறது. பாடுங்கள் ஐயா.
1: சரி ஐயா,
0: பாடுங்கள்.
1: பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் கக்கி கீ கூ கே கு கு கே கக்கி கீ கூ கே கு கு கே கே கக்கி கீ கூ கக்கி கீ கூ. வெரி குட். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாத்தி ஒண்ணு புடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். ஏ பாப்பும் பாப்பாவுக்கும் முத்து போல் புல்லாக்கு கேக்கும் அத்தாப்பும் மேலாக்கு, புது காத்துக்கும் பாட்டுக்கும் கூத்துகள் போடுது தகிட தத்தி தோ. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாத்தி ஒண்ணு புடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். ஹே பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம். ஒரு கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு, நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது வீட்டு, இருக்குது கிட்டாரு ட்ரம்ஸுகள் ட்ரம்ஃபெட்டும் ஃப்ளூட்டு, இவைகளை ஒன்றாக இசைப்பவன் இவன் இங்கு காட்டு. வித விதமாய் வகை வகையாய் சுகம் சுகமாய் சுரம் கடிப்பேன், இமயம் முதல் குமரி வரை இதயங்களில் இடம் பிடிப்பேன். கோயிலின் சங்கீதம் கூக்கு, கிளியின் சங்கீதம் கீக்கி, எனது சங்கீதம் சாப்பா இதுக்கு கிடையாது தாப்பா. குமரியானாலும் கிழவியானாலும் நின்று காதார கேட்பா, புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாத்தி ஒண்ணு புடிச்சே, புது டைகர் ஆச்சாரி போல வரதாச்சாரி போல படிச்சே, கக்கி கீ கூ கே கு கே கே கக்கி கீ கூ கே கு கே கே. மிருதங்கும் சூடேறு அடிக்கடி கொடுக்கணும் டேக்கா, தருகிறதும் தட்டாம் தம் மனுஷங்க முன்னேறு அடிக்கடி பிடிக்கணும் காக்கா, விவரங்கள் சொல்லாம விஷயத்தை முடிக்கணும் தேக்கா, முடிஞ்சதும் எல்லோரும் புகழ்ந்திட நடத்திடும் சோக்கா. சரக்கிருக்கு முறுக்கிருக்கு எனக்கு எதுக்கு மனக்கவலை, அறிஞ்சிக்கணும் பொருள்

பாட்டாச்சி ஆளும் பாட்டாச்சி ஜோடி எப்போது சேரும் புதுச்சேரி கச்சேரி அக்கச்சக்க பதி ஒண்ணு புடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் புதுச்சேரி ஆச்சாரி போல படிச்சேன் புதுச்சேரி கச்சேரி அக்கச்சக்க பதி ஒண்ணு புடிச்சேன்.

0: ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிறப்பான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினீர்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா. அட்டகாசம்,
0: நன்றி
1: நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள் பம்ச்சிக்கு பம்ச்சிக்கு என்று அட்டகாசமான ஒரு பாடல், சிங்கார வேலன் அவர் அந்த பாடலை அழகாக பாடினார். அவருக்கு நன்றி நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடலை. அவர் பாடி பாடி முடித்து சென்று விட்டார். உங்களுக்கு சிறிது தாமதமாக ஒளி வருகிறது என்று நினைக்கிறேன். அதனால் தான் அந்த பிரச்சனை. இருக்கலாம். நீங்கள் யாருடனாவது தொலைபேசியில் பேசிவிட்டு மீண்டும் வானொலி கேட்கும்பொழுது அந்த விட்ட இடத்திலிருந்து சில நேரம் ஒளிபரப்பாகும். அதனால் உங்களுக்கு அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆமாம், பேசினால் கைபேசியில் பேசினால் மீண்டும் போய் ஒளிபரப்பு செய்யும் பொழுது விட்ட இடத்திலிருந்து சிறிது நேரம் வரும். அது வந்து இணை பிரச்சனை காரணமாக அப்படி இருக்கும். அது இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது நீங்கள் பாடுங்கள், பார்ப்போம், கேட்போம்.
1: இந்த திசையிலும் உன் முகமே வந்து குருநகை புரிந்தடி, இந்த திசையிலும் உன் முகமே வந்து குருநகை புரிந்தடி, புவனேஸ்வரி பரிபூரணி, புவனேஸ்வரி பரிபூரணி.

புகழே வந்து குருமகை புரி முதலே உந்தன் முகத்தீனில் அந்த குருநதி வாவென்று அருகினில் அழைக்குதம்மா உந்தன் முகத்தீனில் அந்த குருநதி வாவென்று அருகினில் அழைக்குதம்மா வந்து அருகினில் நின்றிருந்தேன் மேகம் பிலித்திட நான் அழுதேன் வந்து அருகினில் நின்றிருந்தேன் வேகம் பிரித்திட நான் அழுதேன் வாழ்வும் நீ அதில் வளமும் நீ எங்கள் மனைவி துளங்கிடும் மங்களம் நீ எந்த திசையும் உன்முகமே வந்து குருநதி புரிதுதடி எந்த திசையும் உன்முகமே வந்து குருநதி புரிதுதடி கோலங்கிட்டு நல்ல தீபமும் ஏற்றினான் பூச்சரம் சாற்றி பூஜை செய்தேன் எந்த அன்னை உன்னை உள்ளம் என்றும் தீனம் தியானித்திருந்து நான்

அவள் வருகையில் மனையில் மங்களமே இந்த திசையிலும் உன் முகமே

0: திருவருள் பொழிந்திட வேணும் அம்மா, திருவருள் பொழிந்திட வேணும் அம்மா, எந்த திசையிலும் உன்முகமே வந்து குருளரி, எந்த திசையிலும் உன்முகமே வந்து குருளரே புரிதுதடி.
1: சிறப்பு, அருமை, அட்டகாசமான ஒரு பாடல், அழகாக பாடினீர்கள், வணங்குகிறேன். சிறப்பு, அருமை, இது கலாய்ப்பது போல இருக்கிறது. நன்றி, நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான ஒரு அம்மன் பாடலை பாடி சென்றார்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334091 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நிகழ்ச்சியில் இணையும் வரை ஒரு பாடல் அடியேனும் பாடுகிறேன். தவறுக்கு மன்னிக்கவும். பாடலை கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அதனால் மன்னியுங்கள் நேசங்களே. நானும் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று இதை எடுத்துவிட்டேன்.

இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது என்ன தலைப்பில் இன்று நிகழ்ச்சினாக்கா, காற்று என்ற தலைப்பில் பாடல்களை பதிவிட வேண்டும், பதிவிட்டிருக்கிறீர்கள். இனிமேல் பாடல் பதிவிட வேண்டாம் அன்பு உறவுகள். ஏன்னா 10 மணிக்கு மேலே பாடல் பதிவிட்டால் கண்டிப்பாக ஒளிபரப்பாகாது. நீங்கள் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு பாடல் பதிவிட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். சபரி இணையதள வானொலி வழங்குகிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. பண்பலையில் கேட்க காத்திருக்கும் அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இப்போது நேரம் 10:02:16. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் அன்பான உறவுகள் பதிவுகளை பார்க்கலாம். மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சியில் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காரு, நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் தான் முதல் பாடல். பாரதி சகோதரியும் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சியில் இணைந்திருங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் அன்பு. பாரதி சகோதரி ஓகே சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரியும் இணைஞ்சிருக்காங்க, நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் எங்கேயோ கேட்ட குரல். எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து ஆத்தோறும் காத்தாட ஒரு பாட்டு கேட்குது. இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து தான் கேட்டிருக்காரு. உங்கள் விருப்ப பாடல் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல்.
1: ஆத்தோரம் காத்தாட ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

சபரி வானொலி வணங்கி கொண்டிருக்கும் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் எங்கேயோ கேட்ட குரல். இந்த படத்திலிருந்து ஆத்தோரம் காத்தாட ஒரு பாட்டு கேட்குது. இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகளையா. முதல் பாடல் அருமையான பாடல். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். மிக்க நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. நிகழ்ச்சி துவக்க பாடலே ஆத்தோரம் காத்தாட பாடல், ஜென்சி ஆண்டனி குரலில் கலக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் ஆர்ஜே அனுசுயா சகோதரி. நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள். முதல் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா பாடலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். முதல் பாடலே அருமையான பாடல். இதில் இன்னொரு பதிவு ஒன்று படிக்காமல் விட்டுட்டேன். அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. நாளை முதல் நிகழ்ச்சியின் நேரத்தை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை மாற்றி அமைக்கவும் அல்லது மாலை 5 மணி முதல் 7 மணி வரை கொடுக்கவும்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. ஐயா நீங்கள் சொல்லும் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் அறியாமல் இந்த பதிவை போட்டிருக்கீங்க. ஏன்னா நான் வந்து 8:30 தான் வருவேன் என்னுடைய பணியை முடித்து விட்டு. பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு நான் பாடல் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதேமாதிரி நான் சாப்பிட வேண்டும். அதனால் எனக்கு 10 மணி தான் எனக்கு கரெக்டான நேரம். உங்களுக்கு இந்த நேரம் செட் ஆகவில்லை என்றால் நான் பகலில் ஏதாச்சும் நிகழ்ச்சி கொடுத்தேன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து கேளுங்க. ஏன்னா இந்த இரவின் மடியில் ஈரவிழிகள் இந்த நிகழ்ச்சி வந்து பகல் மடியில் ஈரவிழிகள் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இது இரவுக்கு ஏற்றாற்போல் அந்த தலைப்பு. அதனால் 9 மணிக்கு கொடுக்க சொல்லி நிறைய நேயர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமுக்கு நான் முயற்சி பண்ணாலும் அது எனக்கு செட் ஆகலை. அதனால் வந்து உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாடல் பதிவிடலாம். 8 மணி முதல் 10 மணி வரை மாற்றி அமைக்க என்னால் முடியாது. ஏன்னா என்னுடைய பணி அந்த மாதிரி. 5 மணி முதல் 7 மணி வரையும் கொடுக்கலான்னு அப்படி டைம் 2 டைம் கொடுத்துருக்கீங்க. இந்த எந்த டைமுமே எனக்கு செட் ஆகாது. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அதனால தான் நான் காலையில் கூட ஓசை கானம் அப்படின்னு சொல்லிட்டு இசை இந்த தலைப்பில் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி காலையில் சொன்னேன். நான் முடிஞ்சால் கொடுப்பேன், இல்லை என்றால் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் பாடல் பதிவிட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள், கப்பல் ஒட்டிய தமிழன். இந்த படத்திலிருந்து காற்று வெளியீடை கண்ணம்மா உந்தன் காதலை அந்த பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து. 2வது பாடலாக ஒலிக்கிறது. பாரதி சகோதரி மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம் சகோதரி, தயவு செஞ்சு பதிவு கொடுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது. ருக்மணி அம்மா விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது சபரி இணையதள வானொலி.

கப்பலோட்டிய தமிழன் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலித்து சென்றது. 10:15 காற்று வெளியீடை கண்ணம்மா உந்தன் காதலை இந்த பாடல் வரியில் வந்து பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி மகாகவி பாரதியார் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ வணக்கம், நிகழ்ச்சி நானும் இணைந்தே உள்ளேன் ஐயா, வணக்கம் ஊரப்பாக்கம் பார்த்திபன் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா இணைஞ்சிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. ஆர்ஜே அனுசுயா சகோதரி அருமையான வரிகள், கேட்பதற்கே இனிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள். அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. படம் காலம் பதில் சொல்லும் பாடல் வரிகள் வந்து என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்கலாம். காற்று வேகமாக இல்லை காதல் வேகம், ஓ காற்று வேகமா இல்லை காதல் வேகமா, இப்படி ஒரு பாடல் எழுதியிருக்காரா கவிஞர். காற்று வேகமாக இல்லை காதல் வேகமா, இதில் எது வேகம் என்று உண்மையாக காதலித்தால் அது வேகம், உண்மையாக காதலிக்கவில்லை என்றால் அது காற்றை விட எப்படி சொல்கிறதுன்னா அதிகமாக வேகம் சென்றால் என்ன ஆகும் என்பது தெரியும். அதே போல தான் காதலும் அதிகமாக காதலித்து கரம் பிடிக்கவில்லை என்றால் அது காற்றை விட பல மடங்கு துயரத்தில் தான் சென்றடையும் என்பது என்னுடைய கருத்து. அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இதோ வருகிறது அந்த பாடல். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் ஒலிக்கிறது அந்த பாடல்.

பாடலின் இடையே இணையம் துண்டிக்கப்பட்டது, அதனால் வந்து கட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். ஒலித்த பாடல் காலம் பதில் சொல்லும் என்ற படத்திலிருந்து காற்று வேகமா இல்லை காதல் வேகமா இந்த அற்புதமான பாடல் முதன்முறையாக கேட்கிறேன். இப்போதுதான் சிறப்பான வரிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அழகான பாடல், பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு அன்பு பிரேமா அவர்கள். காற்று வேகமா இல்லை காதல் வேகமா, மலேசியா வாசுதேவன் சார் வாணியம்மா பாடிய அற்புதமான பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய, எங்களை மகிழ்வித்த அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார் அன்பு. சபரி வானொலிக்கு இது போன்ற பாடல்களை பதிவிட்டு அனைவரும் கேட்டு மகிழ்வது, உங்களை போன்ற கேட்காத பாடல்களை பதிவிடும் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஜே அனுசுயா சகோதரி, இந்த பாடல் நான் எப்பொழுதுமே கேட்டதில்லை. அருமை வாணியம்மா குரல், குரலே குரல்தான் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சகோதரி, ஏன்னா நீங்கள் வாணிஜனம் ரசிகரன்னு நினைக்கிறேன். நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் கண்ணன் வருவான் இந்த படத்திலிருந்து காற்றுக்கு பூக்கள் சொந்தம் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காரு செய்யார் சந்திரசேகர் அவர் விருப்பத்தில், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். காற்றுக்கு பூக்கள் சொந்தமா இல்லை பெண்களுக்கு பூக்கள் சொந்தமா என்று இந்த பாடல் வரியில் கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:24.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் வருவதற்கு முன்பு ஒலித்த பாடல் கண்ணன் வருவான் என்ற படத்தில் ஒலித்து சென்றது. காற்றுக்கு பூக்கள் சொந்தம் என்ற பாடல் வரியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஆர்ஜே அனுசுயா சகோதரி வந்து வாணிஜராம் அம்மா என் உயிரே அவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரினும் மேலான உயிராக ஒரு பாடகியை வந்து மனசில் வச்சுருக்கீங்க. அதேமாதிரி வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் கூட வாணிஜராம் என்றாலே ரொம்ப உயிர் அவருக்கும் எனக்கு தெரியும். அந்த நண்பர் வந்து வாணிஜராம் ரசிகர் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் நீங்களும் வாணிஜராம் ரசிகர் என்பதால் அவர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார் சகோதரி. நன்றிகள். செய்யார் சந்திரசேகர் அவர் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர்னு சொல்லியிருக்கார், மிக்க நன்றிகள். ஆர்ஜே அனுசுயா சகோதரி செய்யார் சந்திரசேகர் தம்பி பதிவிட்ட பாடல் எனக்கு பிடித்த பாடல், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அருமையான மெலோடி பாடல். ஏன்னா அவர் வந்து தேர்வு செய்கிற பாடல் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எந்த பாடலாக இருந்தாலும். அந்த வகையில் ஒரு நேயர் வந்து சிறப்பான நேயர். இருந்தாலும் அவர் பதிவிட்டால் அந்த பாடல் ட்ராக் பண்ணி நான் பதிவு தளத்தில் போட்டேன்னா கரெக்டாக லைக் கொடுத்துருவார். பாடலை கேட்டு ஒரு பதிவு அழகான பதிவு கொடுத்துட்டு அவர் பாட்டை கேட்டுட்டு ரசிப்பார். அவருடைய இயல்பான குணம் என்று நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சந்திரசேகர் அவர்களே. அடுத்த பாடல் இருவருக்காக ஒரே பாடல் ஒலிக்கிறது. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா வந்து திரைப்படம் அன்புக்கு நானடிமை என்ற படத்திலிருந்து காத்தோடு பூவ ராசா இந்த பாடல் வரியில் வந்து அருமையான பாடல், சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க இருவருமே. அதே போன்று காத்தோடு பூவ ராசா இந்த பாடல் படம் அன்புக்கு நானடிமை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இருவருக்காகவும் ஒரே பாடல் ஒலிக்கிறது, உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது வருகிறது சபரி இணையதள வானொலியில்.

ஒலித்த பாடல் இரண்டு அன்பு நேயர்களுக்காக ஒலித்து சென்றது. அந்த அழகான பாடல் சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா விருப்பத்திலும் அகிலா ஸ்ரீதர் விருப்பத்திலும் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அன்புக்கு நான் அடிமை, காத்தோடு பூவராசா, இந்த பாடல் வரியில் அழகான பாடல் அருமையாக கேட்டு ரசித்தோம் அனைவரும். நிகழ்ச்சியில் ஐயா சிங்கர் சிவராமன் ஐயா உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஏன்னா நீங்கள் நிகழ்ச்சி கேட்டிங்களா என்னன்றது தெரியல. 3 மணிக்கு ஸ்டிக்கர் பதிவு, என்னுடைய நிகழ்ச்சியில் ஸ்டிக்கர் பதிவு போடக்கூடாது. உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் சபரி வானொலி தளத்தில் வந்து நீங்கள் போடுங்க, ஏன்னா ஸ்டிக்கர் பதிவு வந்து வேறு ஒருவர் எடிட் பண்ணி அதை வச்சுருக்காங்க, அது விளம்பரத்துக்காக. அந்த பதிவுலாம் வந்து போடாதீங்க ஐயா இனிமேல், என்ன நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை சொன்னதுனாலே வந்து ஒரு சில உறவுகள் வரவில்லை நிகழ்ச்சிக்கு, பரவாயில்லை. அதாவது எனக்கு வந்து 5 பாடல் வந்தாலும் என்னுடைய விருப்பத்தில் 5 பாடல் கொடுத்து விட்டு இந்த 1 மணி நேரம் சபரி வானொலிக்காக என்னுடைய நேரத்தை செலவழிப்பேன், அதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள், ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம், நீங்கள் எழுத்து வடிவில் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போது பாடல் தந்தமைக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பதிவில் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதுவும் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்காங்க, அது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஒரு பதிவு மட்டும் யார் பாடல் விரும்பி கேட்டாலும் அந்த படத்தில் பாடியவர் யார் என்பதை ஒரு ஸ்டிக்கராக போட்டு அதில் பாடல் தந்தமைக்கு மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் உங்களுடைய பெயர் வருகிறது, அதில் நீங்கள் தான் வந்து அதை எடிட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் கீழே இருக்கிற அந்த பூ, அந்த ஹெட்ஃபோன் வச்சு அந்த பாடல் ரசித்து டான்ஸ் போடுற மாதிரி இருக்குதுன்னா, இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக அவங்க அந்த ஆப்பில் வந்து பண்ணி வைக்கிறாங்க, அதை வந்து நீங்கள் எடுத்து இதில் போடாதீங்க. ஸ்டிக்கர்னால் இந்த மாதிரி எஸ்பிபி ஐயா வச்சு நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மட்டும் போடுங்க, அதுக்கு மட்டும் அனுமதி உண்டு. இந்த தேவையில்லாத பதிவெல்லாம் வேண்டாம் சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், மன்னிச்சிங்க, எதுவும் கோச்சிக்காதீங்க, மேலே கஷ்டம் வேண்டாம், நான் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவாக கொடுக்கும் பொழுது உங்கள் மனதில் சில வார்த்தைகள் வந்து நிற்கும், அப்படியே மனசுக்குள்ளே ஒரு கற்பனை உங்களுக்குள்ளே தோணும். இப்போ ஒரு வரியை வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அது கீழே வந்து இதை தான் போடணும், இதை தான் போடணும் அப்படின்றது உங்களுக்கு நல்ல மைண்ட் செட்டில் வந்து வரும். இப்போ இது வேறு ஒருவர் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை தூக்கி நம்ம போடுறோன்னா அது வந்து அறிவுத்திறன் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப, இந்த ஸ்டிக்கர் பதிவு வேண்டாம் என்னுடைய நிகழ்ச்சியில். நன்றிகள் சார். அழகான பாடலை உங்கள் விருப்பத்திலும் அகிலா ஸ்ரீதர் விருப்பத்திலும் கேட்டு ரசித்தோம். சகோதரி வந்து பாடல் கேட்கலன்னு நினைக்கிறேன், ஏன்னா கடைசி பாடல்னு நினச்சிட்டாங்களேன்னு தெரியல. அதுக்கு தான் சொல்கிறது, நான் ஏற்கனவே ஒரு பாடல் பதிவிட வேண்டும் என்றால் மேலே முதல் பாடலிருந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பதிவு கொடுக்கணும். மிக்க நன்றிகள், அழகான பாடல். அடுத்த பாடல் இரவின் மடியில் இரவிழிகள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய விருப்ப பாடல் படம் அவர்கள் பாடல். காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி. காற்றுக்கு வேலி யாராலையும் போட முடியாது. மனிதர்களுக்கே சில வார்த்தைகளை சொன்னாலே வந்து அதை ஏற்று இது சரியானது சரியில்லை அப்படின்னு தீர்மானிக்கவே நம்மளால் முடியல. கடலுக்கு போய் மூடி போட முடியுமா? நம்மளால் யாராலையுமே போட முடியாது கடலுக்கு மூடி. ஆனால் கவிஞர் வந்து அந்த ஒரு 2 வரிகளிலே எவ்வளோ ஒரு அழகாக முதல் வரியிலே கொடுத்துருக்காரு, அது பாடலின் முழுமையாக அந்த வரிகளை கவனித்தால் தான் தெரியும். எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ராமாபுரம் அனுசுயா, ஆர்ஜே அனுசுயா சகோதரி தான் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. இதோ சகோதரி உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. காற்றுக்கு வேலி எப்படி, கடலுக்கு மூடி எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பாடல் வரியில் கேட்டால் தான் தெரியும். பாடல் ஒலிக்க நேரம் 10:39.

ஒலித்த பாடல் ஆர்ஜே அனுசுயா சகோதரி விருப்பத்திற்காக தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. ஒரு அழகான பாடல். அவர்கள் என்ற படத்தில் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சகோதரி. ஆர்ஜே விஜய் சகோதரி காத்தோட பூ ராசா பாடல் அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் ஆர்ஜே அனுசியா சகோதரி. நான் விரும்பி கேட்ட பாடலை ஒலிக்க விட்ட சகோதரர் பிரியா வீரமணி அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ பதிவு. சகோதரி கேட்ட பாடல் அருமை, வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி ஆர்ஜே விஜய் சகோதரி. பாடல் அருமை காற்றுக்கென்ன வேலி சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல் சொல்லியிருக்கீங்க ஆர்ஜே அனுசுயா சகோதரி. இங்கே பாருங்கள் கொடுமைய மதுரை அழகர் வந்து என்ன இந்த நேரத்துக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணோம், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுன்ற தேவையில்லாமல். ஏதோ எங்கிட்ட வாங்கி கட்டிக்க போகிறார் அவர், தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போகுது. ஆர்ஜே அனுசுயா சகோதரி லைனில் இருங்க ஒரே நிமிஷம்.

அன்பு உறவுகளே, மன்னிக்க வேண்டும். ஏன்னா வானொலியில் பயணிக்கும் ஒரு நேயர் வந்து, இப்போ நான் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் 3-4 டைம் கட் பண்ணி விடுறேன், திரும்பவும் கால் பண்ணால், அதாவது ஒருத்தர் வந்து பிடிக்கலை வேண்டான்னு நம்ம சொல்கிறேன்னா, என்னுடைய நிகழ்ச்சியில் வரலனாலும் எனக்கு கால் பண்ணக்கூடாது. இது வந்து சரியான முறையில் இல்லை, இன்னொரு முறை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணியாச்சுன்னா அந்த நபர் மேலே காவல்துறையில் கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட்டு கொடுப்பேன். மாட்டுத்தாவணி எந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் கரெக்டாக புள்ளிவிவரமாக கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், நான் லைவாக சொல்லிட்டேன். நான் ஆர்ஜி விஜி சகோதரி, பாடல் அருமை காற்றுக்கண்ண வேலையை சொல்லியிருக்கீங்க, படித்தாச்சு. அனுசியா சகோதரி வந்து விஜய் சகோதரிக்கு எப்படி இருக்கிறீர்கள் சகோதரி, நலமான்னு கேட்டிருக்காங்க ஆர்ஜி அனுசியா சகோதரி. தேன்மொழி சகோதரி, காற்றுக்கென்ன வேல் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி, ஜானகி அம்மா குரலில் பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த அனுசியா அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றி. பாரதி சகோதரி, வணக்கம், சென்னையிலிருந்து ஓ இது பாடல், ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ அவரும் பாடல் கேட்டிருக்கிறார், நன்றி நண்பரே. பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன். தேன்மொழி சகோதரி, பாரதி நானே தூங்கிவிட்டேன், இல்லையென்றால் உனக்கு பதிவு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். ஏன்னா இதில் வந்து இப்போ நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக ஒரு ஆர்ஜேவை வந்து ஒரு வானொலியில் பயணிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சியை என்னுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு நேயர்களுக்காக ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு சின்ன ஒரு வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதில் வந்து லைவாக கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தரை தொந்தரவு பண்ணக்கூடாது. எப்போவுமே அன்டைமில் 10:30 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே பெண்கள்கிட்ட 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக ஃபோனில் பேசக்கூடாது, அறிமுகம் இல்லாத ஆளுகிட்ட, ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒருத்தருக்கு மன உளைச்சல் ஆக்கிற மாதிரியும் ஒருத்தர் கால் பண்ணக்கூடாது, அது தவறான விஷயம். அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த கால் வந்து அட்டன் பண்ணி பேசக்கூடாது. மீறி ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா காவல்துறையில் கண்டிப்பாக அதுக்கு முறையான சட்ட ரீதியாக சிலது இருக்கிறது, அதை சட்ட ரீதியாக சந்தித்தால் விபரீதமாக நடக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. இனிமேல் அந்த அழகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் எனக்கு கால் செய்ய வேண்டாம், தயவு செஞ்சு கால் செய்தால் நிச்சயமாக காவல்துறையில் நான் புகார் அளிப்பேன். எனக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் எனக்கு தெரியும், அதனால் வந்து வம்புக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அதுக்கப்புறம். ஏன்னா என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருந்தும் நான் வந்து தகவல் லைவாக கொடுக்குறேன், இது எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் ஆகும், தேவையில்லாமல் பண்ணாதீங்க. மதுரை அழகர் அவர்களே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், திரும்பவும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணீங்க, கால் பண்ணீங்க, வேறு நம்பரில் எதனா கூப்பிட்டீங்க, அந்த நம்பர் வந்து சைபர் கிரைமில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் நான், பிரச்சனை ஆகிடும், வேண்டாம். அடுத்து பதிவு, நங்கநல்லூர் கண்ணன் சார் வந்து இணைஞ்சிருக்காது, எனது பாடல் கேட்க நானும் இணைந்திருக்கிறேன், இணைந்திருங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். தேன்மொழி சகோதரி, பாரதி சகோதரிக்கு அது படிச்சுட்டேன், நன்றிகள். பாரதி சகோதரி, தேன்மொழி சகோதரிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் இரண்டு பேர், அதாவது இரண்டு நேயர்கள் வந்து ஒரே பாடல் கேட்டிருக்காங்க. நிலவே வா படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் என்ற பாடல் வரியில் இரண்டு உறவுகள், ஆர்ஜே விஜய் சகோதரி, பார்த்திபன் நீலாவதி கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள்னு சொல்லியிருக்காரு ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ. சகோ, உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, 10:51:43 அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நிலைவே வா படத்தில் நீ காற்று நான் மரம் அழகான பாடல் தானே, அருமையான மெலோடி பாடல், சூப்பர். வாழ்த்துக்கள் இருவருக்கும், மிக சிறப்பான பாடல், பதிவிட்டமைக்கு நன்றி. அந்த பாடலை விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்திலும் ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்திலும் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் இருவருக்கும். ஆர்ஜே விஜய் சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சகோதரி, அருமையான பாடல். ஆர்ஜே அனுசுயா சகோதரி, இந்த இரவு நேரத்தில் என்ன ஒரு அமைதியான வரிகள், அழகான பாடல். பாடலை கேட்ட நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். விஜய் சகோதரி, நீங்கள் ஸ்டிக்கர் போடாதீங்க, நீங்கள் வந்து ஆர்ஜே, அதனால் வந்து நான் சொல்கிற என்னுடைய கருத்துக்களை

நேற்று நேயர்கள் வந்து ஒரு சிலர் அதனால தான் வரவில்லை, நிகழ்ச்சியில் பதிவு கொடுக்கவில்லை, பாடலும் பதிவிடவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம ஒரு அன்பாக பாசமாக நம்ம சொல்கிறோன்னா அதை நல்ல விதமாக ஏற்றுக்கலை, நான் இப்படித்தான் அப்படின்னும்போது நான் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு 4 பாடல் 3 பாடல் வந்தாலும் சரி, எனது விருப்பத்தில் 1 மணி நேரம் நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வேன். கண்டிப்பாக என்னுடைய பணியை நான் செய்வேன். அதனால் வந்து யாரும் வரவில்லை என்று எனக்கு வருத்தம் இல்லை. இருந்தாலும் சொல்லுவது நல்ல சொல்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்க, அதை போடாதீங்க, வேண்டாம். இனிமேல் நீங்கள் ஒரு பதிவு அழகாக கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வார்த்தைகள் இது வந்து எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது அடடா ஆஹா அப்படின்ற வார்த்தை வந்து அது வந்து நீங்கள் ரசிங்க, உங்கள் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஆர்வமாக ரசிக்கிறீங்க. இசை உங்கள் மனதில் இல்லை என்றால் நீங்களும் நானும் சரி, இருக்கிற நேயர்களும் சரி, இயக்குனரும் சரி, இந்த வானொலியை உருவாக்குவதற்கு காரணம் அந்த இசை பாடல். இல்லை என்றால் வானொலி இல்லை. அதுபோல் நீங்கள் ரசிப்புத்தன்மை இல்லை என்றால் நீங்கள் வானொலிக்கு ஆட்சியாக வர முடியாது. அதனால் அந்த காட்சி படத்தில் நான் வந்து மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டு இப்படி ரசிக்கிறேன் அப்படின்றது இது வந்து அடுத்த வருக ஸ்டிக்கர். அது உங்கள் எண்ணங்களை எழுத்து வடிவில் கொடுங்க, கண்டிப்பாக அழகாக இருக்கும். ஒரு வரியாக இருந்தாலும் அது முத்தாக சபரி வானொலிக்கு அது செல்லும், மக்களிடையே ஒரு நல்ல கருத்துக்கள் சென்றடையும் என்பது என்னுடைய கருத்து. நான் சொல்வதில் யாரும் கோபப்பட வேண்டாம், ஏன்னா இதுக்கப்புறம் இன்றைக்கி விட்டுருங்க, நாளையிலேருந்து என்னுடைய நிகழ்ச்சியில் ஸ்டிக்கர் பதிவு வந்துச்சுன்னா நான் டெலீட் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த ஒரு நேயர் வந்து நான் வேண்டாம்னு சொன்ன நேயர் வந்து நிகழ்ச்சி கொடுக்கும்போது கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இன்னொரு முறை கால் பண்ணியாச்சுன்னா அது சிக்கலில் போயிட்டு முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நான் எனக்கு தெரியும் சைக்காலஜிலாம் சிலதெல்லாம் தெரியும், என்ன பண்ணணும் எது பண்ணணும். ஒரு அறிமுகம் இல்லாத நபர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வது கண்டிப்பாக குற்ற செயல். அது அதை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு முறை கட் பண்ணி விடுறாங்கன்னா 4 முறை 5 முறை கட் பண்ணியிருக்காங்கன்னா நீ எதுக்கு அத்தனை முறை அன் டைமில் கால் பண்ண? இது என்னுடைய மனைவி மொபைல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவருடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? எங்கள் மனைவியே வந்து என்னுடைய மொபைல் இது, நான் இந்த டைமில் வந்து எனக்கு கால் பண்ணி ஒரு டிஸ்டர்ப் பண்ணார்னு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அது ரொம்ப பிரச்சனையில் போய் முடியும். எனக்கு தெரியும் என்ன பண்ண ஏது பண்ணுன்னு. இந்த மாதிரி வேலைலாம் எங்கிட்ட, இந்த ட்ராமா பண்ணுற வேலைலாம் எங்கிட்ட வச்சிக்கன்னா நடக்கவே நடக்காது. அது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்குறேன். நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஆடி போயிருக்காங்க. அதனால் வந்து எங்கிட்ட இந்த ட்ராமா வேலை பண்ணால் நான் வேறு மாதிரி பண்ணிவிடுவேன். லைவாக சொல்கிறேன், அவர் கேட்டு இருந்தார்னா இனிமேல் என்னுடைய மொபைலுக்கு கால் பண்ணியாச்சுன்னா பிரச்சனை வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் எங்கே கால் பண்ணியிருக்காரு, என்ன என்னென்ன பண்ணியிருக்காரு, எல்லா டீட்டெயில்ஸும் கால் சென்டரில் எடுத்துருவோம் நான். அதை எடுத்தேன்னா இந்தந்த நம்பர் யார் யாருக்கெல்லாம் கால் போச்சு, ஏன் ஃபோன் பண்ணார் இவர், எதுக்காக இவருக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்றது, எந்தெந்த லேடிஸுக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காருன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரமாக நான் எடுத்துருவேன். கால் சென்டரில் எடுத்தேன்னா அவருடைய கதை வேறு மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் பிரச்சனையில் தான் முடியும். இனிமேல் தயவுசெய்து நிகழ்ச்சி கேட்டிருந்தா அழகர் அவர்களே, நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கால் பண்ண வேண்டாம். இது சைபர் கிரைமுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் இந்த கால் வந்திருக்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக. இது எனது கருத்து. நிகழ்ச்சியில் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்போ லைவாக சொல்கிறேன்னா கூட நான் பயப்படலாம் மாட்டேன் யாருக்குமே. எனக்கு தெரியும் ஒரு நபர் வந்து அறிமுகம் இல்லாத நபர் வந்து 10 மணிக்கு 10:30 மேலே எனக்கு கால் வருது அப்படின்னா 4 டைம் கால் பண்ணுறாரு, கட் பண்ணி விடுறேன்னா அதை கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கால் சென்டரில் காமிக்கும். அதை வந்து ஏன் அத்தனை முறை கால் பண்ணுறாருன்றது அவங்க கேட்பாங்கல்ல, பிரச்சனை வரும்ல. அதனால் வந்து தெரியாத விஷயம் தெரியாமல் ஆடாதீங்க யாருமே. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, விஷயம் தெரியாமல் மொபைலில் விளையாடனீங்க பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். விளையாட்டு கூட பேசக்கூடாது, அது பேசுனா விபரீதமாகிடும் ஒரு நாளைக்கு. அதனால் அளவோடு வைத்து கொள்ள வேண்டும். எங்கு பேசினாலும் வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். கரெக்டாக ஒரு நட்பு ரீதியாக ஒரு உறவு முறையாக பேசுங்க, நட்பு ரீதியாக பேசுங்க. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். மற்றவங்க யார் எது சொன்னாலும், அவங்க இப்படி சொல்லுவாங்க இவங்க அப்படி சொல்லுவாங்க, யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் என்ன பேச வரோம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது மனசாட்சிக்கு தெரியும். அதனால் வந்து தேவையில்லாத ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பிரச்சனையில் போய் மாட்டிக்கும். அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்த பாடல் தேன்மொழி
சகோதரி விருப்பத்தில் தான் இரவின் மடியில் ஈரவிழிகள் பாடல். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இந்த பாடல் வரியில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன் சோலைச்சேரி அங்கிருந்து கேட்டிருக்காங்க. படம் கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து எனக்கு இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருக்காங்க. சகோதரி, இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் ஒரு அழகான எம்ஜிஆர் பாடல், ரொம்ப பிடித்த பாடல் அனைவருக்கும். காலத்தால் அழியாத காவிய பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். தேன்மொழி சகோதரி தான் அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. கலங்கரை விளக்கம் என்ற படத்திலிருந்து காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் இந்த பாடல் வரியில் தேன்மொழி சகோதரி கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். பாரதி சகோதரி பாடல் வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. ஆர்ஜே அனுசுயா சகோதரி பாடல் ஒலிக்கும், மறுபடியும் அந்த நம்பர் அழகர் நம்பர்லேருந்து வருது, கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுவேன் நான் இந்த மாதிரிலாம் பண்ணான்னா, எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறாருன்னு தெரியல.

அன்பு அன்பு உறவுகளே, இந்த அழகருக்கு என்ன நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு வேறு வேறு நம்பரில் கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு ஏதோ இப்போ சரியான சிக்கலில் போய் மாட்ட போகிறாரு. என்கிட்ட கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுற போகிறேன் வானொலியிலேருந்து. இது தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற வேலை என்கிட்ட வச்சிங்கன்னா அது சரி வராது. இது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் அவனை ஒரு வழி ஆக்கிடுறேன் பாருங்கள். அப்போ தான் தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்றது தெரியாது. எதுக்கு இந்த மாதிரி அன்டைமில் கால் பண்ணுறாங்க? எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன். நீ வெளியவே வர முடியாது, அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிவிடுவானு. தேவையில்லாமல் பண்ணாத அழகருக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை இது. எதுக்கு என்னுடைய நிகழ்ச்சியில் வந்து இப்போ நான் வந்து நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கேன் லைவாக, எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரியலையே. சரி, நான் நிகழ்ச்சி முடிச்சிடற நேயர்களோட ஆர்ஜே அனுசய சகோதரி, பாடல் ஒலிக்கும் நேரம் 11:03 நம் சபரி வானொலி காற்று வாங்கி சென்றதுன்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, காற்று என்ற தலைப்பில் பாடல்கள் அருமை, நான் விரும்பிய பாடல் தலைவர் பாடல், சிறப்பான பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நண்பான், நீ தேவையில்லாமல் என்னிடம் பேசுகிற, யார் தேவையில்லாமல் பேசுகிறாங்க நிகழ்ச்சி கேட்டுருக்குற, நீ யார் தேவையில்லாமல் பேசுகிறாங்க? இந்த ட்ராமாவெல்லாம் என்கிட்ட பண்ணாத. நீ மதுரை மாட்டு தாவணியில் வச்சுக்கிங்க, புரியுதுங்களா? எதுக்கு என்ன வேலை பண்ணுற? நீ என்ன வேலை பண்ணுற? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? புறம்புக்கு நாயா உன்னை ரிமூவ் பண்ணுற மாதிரி நீ

0: A bond.
1: Pandu baby.